நாங்க தான்.

0: சிங்கள சிங்க.
1: ஒரு நிமிஷம், இவர் உங்களுக்கு ஒரே பையனாமா?
2: ஆமாப்பா.
1: அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், நீங்க கொஞ்சம் உள்ள போங்க.
3: நீங்க போங்க. அவர்
1: பயப்படாதீங்க, ஒன்றும் பண்ண மாட்டேன். போங்க. எங்க இந்த பக்கம்
3: சாப்பிடுறதுக்கு?
1: ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா?
3: கிளம்பிடுறதா?
1: அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருதா?
3: போயிருவேன்.
1: வெக்கமா இல்ல?
3: இல்ல.
1: பேசிக்கிட்டு இருக்கும் போதே என் நடக்கிறேன்.
3: போறதுக்கு தான்.
1: அப்ப போயிட்டா ஆகணுமா?
3: ஆமா.
1: வேற வழியே இல்லையா?
3: இதான் இந்த வழி இருக்கு.
1: நக்கலு. பேச்செல்லாம் பவ்யமா இருக்கு, ஆனா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க.
3: அப்படிதான்.
1: அதையும் மீறி உன்னை தடுத்தா
3: கொலை பண்ணிடுவேன்.
1: ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே.
3: என்னடா
1: இல்ல, நல்லா சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னாரு.
3: தெரியும் போடாடே.

0: பார்த்தீங்களா இல்லையா?
1: முடிச்சிடலாமா?

0: ஆத்தா, உன்னை நம்பி முதல் சினிமாவை எடுத்திருக்கேன். இந்த படத்தை நீதான் 100 நாள் ஓட்டணும், நீதான் ஓட்டணும், நீதான் ஓட்டணும்.
1: ஆத்தா என்ன தியேட்டர் ஆபரேட்டராடா, நீ எடுத்த படத்தை எல்லாம் ஓட்டுறதுக்கு?
0: அப்படி இல்ல ஜூனியர் ஆத்தா, இந்த படத்தை 100 நாள் ஓட்டினா உண்டியில 10,000 ரூபாய் போறதா வேண்டி இருக்கேன்.
1: ஆடா பாவிகளா, லஞ்சத்தை இங்க இருந்தே ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படி என்னடா படம் எடுத்து வச்சிருக்கே? இந்த படமா? இந்த படத்துல 5வது ரீல ஒரு பிட்டும் 8வது ரீல ஒரு பிட்டும் சேர்த்திருப்பியடா.
0: இது உங்களுக்கு எப்படி தெரியும் ஜூனியர்
1: ஆத்தா? அத நான் திருட்டு விஷயத்தை ஏற்கனவே பார்த்துட்டேன்
0: ஆத்தா.
1: இதுக்கு முந்தின கெட்டப்பல பார்த்தண்டா. டேய், குறைந்த பட்ஜெட்ல தான்டா படம் எடுக்க சொன்னாங்க. குறைந்த துணியில படம் எடுக்க சொல்லலடா.
0: இந்த கம்பெனி உங்க பேர்ல தான் ஆரம்பிச்சிருக்கேன்.
1: இது என்ன பெரிய கிழக்கிந்திய கம்பெனியா ஆத்தா பேர்ல ஆரம்பிக்கிறதுக்கு? அதுல என்ன 100 கப்பலா ஓடிக்கிட்டு இருக்கு? இதோ பாருடா, ஆத்தா பேர்ல கம்பெனி ஆரம்பிச்சா மட்டும் பத்தாதுடா. அம்சமான படங்களை எடுத்து கொடுத்தா தான் மக்களும் வரவேற்பு கொடுப்பாங்க, ஓடும்.
0: அம்சமான படம் எடுத்தா என் வாழ்க்கை துவம்சம் ஆயிடும்.
1: அப்படியே நீ தொழில மாத்திக்க
0: ஜூனியர் ஆத்தா. வேற தொழில் எனக்கு தெரியாது, நீங்களே ஒரு தொழில சொல்லுங்க.
1: நீ நல்லா ஓடுவியா?
0: ஸ்கூல்லயும் சரி காலேஜ்லயும் சரி ஓட்டப்பந்தயத்துல நான் தான் முதல் மாணவன்.
1: அப்படின்னா நீ ஒரு சிட் ஃபண்ட் ஆரம்பி.
0: எதுக்கு?
1: எனி டைம் ஓட வேண்டியது இருக்கும். இந்தா நியாயமான சிட் பண்ண நடத்து, யாரையும் ஏமாத்தாது, போயிட்டு பாவி. சிட் பண்ணுன்னு சொன்னே, எனக்கே துண்டா.
2: ஞானா அப்பா, ஞானா சீதாவை காணவா? பொழுது விடிஞ்சா போவ போது மானோ டேய்.

0: கோயில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ?
1: பாஞ்சாலி பாஞ்சாலி,
2: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ?
1: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: ஐயோ, ஜூனியர் ஆத்தான்னு ஒரு டைட்டில வச்சுக்கிட்டு ஆத்தாவோட நகை, ஆத்தாவோட ட்ரெஸ், ஆத்தாவோட சாப்பாடுன்னு ஜாலியா வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாரே, இப்ப எல்லாமே ரிவர்ஸ் ஆகி போச்சு. இப்படி காது குத்துறேன் மூக்கு குத்துறேன்னு மூஞ்சவே அக்கு பங்கச்சர் சென்டர் மாதிரி ஆக்கி விட்டாருங்களே.
1: இதுக்கு மேல இங்க இருந்தா உயிருக்கு ஆபத்து, எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். ஜூர்கா, ஆ ஆத்தா ஏன் வெளியே வந்துருச்சு? ஆத்தா எங்க புறப்பட்டீங்க? போகும்போதே கேட்டியா? மூஞ்ச பாரு, நீ போனாரே உருப்பிட்ட மாதிரிதான். வாக்கிங் போய்கிட்டு இருக்கயா?
2: ஆத்தா ரொம்ப ஆவேசமா இருக்கா, என்ன இருக்கு எடுங்க.
3: யோ சுமாரியா, ஆத்தா வையல வாக்கிங் போறாங்களா? அவங்களுக்கு கொடை வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு தோணிச்சாயா?
2: இல்லையே,
0: எனக்கே தோணலையா. நான் உன்ட்ட கொடை கேட்டனா?
3: கேட்டு கொடுக்கறது நன்கொடை, கேட்காம கொடுக்கறது பக்தியின் அடிப்படை.
0: ஐயோ, இப்ப நான் கொடை வச்சுக்கணும். சரி ஓகே, கொடை வச்சுக்கிறேன். ஆனா ஒண்ணு, இந்த காது குத்துறைய மூக்கு குத்துறைய டார்ச்சர் எல்லாம் பண்ண கூடாது. ஆமா,
3: பிடிக்கலையா குத்தல? நீங்க கொடைய புடிச்சுக்கிட்டா எல்லாத்தையும் நிப்பாட்டிடுறோம். கொடை எங்கப்பா? கொண்டா கொண்டா, அங்க பாருங்க.
0: மரண பயத்துல கால் போயிடுச்சுடா ஆத்தாவுக்கு.
3: அம்பாளுக்கு அம்பர்லா வந்துருச்சு, ஆத்தாவுக்கு கொடை வந்துருச்சு.
0: ஆத்தாவுக்கு ஜுரமே வந்துரும் போல இருக்குடா. ஏண்டா கொடைய கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கொத்துற பாம்பை கொண்டு வந்துருக்கீங்களா?
3: நீ யாரு ஆத்தா? உனக்கு என்ன கொடை?
2: நாகம்.
0: அதெல்லாம் மாதுமார்க்கு டக் பேக்கு. இந்த கொடையெல்லாம் கண்டுபிடிக்க முன்னாடி ஆத்தா வச்சிருந்ததுடா. இன்னும் அதையே கண்டினியூ பண்ணாதீங்கடா
3: ஆத்தா. பாரம்பரியத்தை மாத்த கூடாதுன்னு தக்காரு மக்காரு பண்ணிட்டாரு.
0: அதெல்லாம் முடியாது, இது ஆத்தா உத்தரவு. இந்த கொடை எனக்கு வேண்டாம்
3: ஆத்தா. ஏன் வருத்தப்படுது தெரியுமா? ஒத்தத்தர பாம்ப கொண்டாந்துட்டியேன்னு வருத்தப்படுது ஆத்தா. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உத்தரப்பிரதேசத்துல ஆர்டர் பண்ணிருக்கிறேன். ட்ரெயின்ல அஞ்சு தலை நாகம் தலைய விரிச்சு போட்டுக்கிட்டு பப்பரப்பான்னு வந்துகிட்டு இருக்குது. அது கம்பார்ட்மெண்ட் விட்டு இறங்கின உடனே கபாலத்துல ஏத்திடுறேன்.
0: இப்போதைக்கு கொடைய மடக்கி வைக்க சொல்லு. தர்மகர்த்தா தர்மகர்த்தா, நான் வேகமா வாக்கிங் போற மாதிரி வாகன ஏற்பாடு பண்ணு போதும்.
3: அதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு?
0: என்னது, டாடாவா டொயோட்டாவா லான்சரா இல்ல மிட்சுபிஷி லான்சரா?
3: அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஜெமினி சர்க்கஸ்ல காசு கொடுத்து ஒரு சிங்கத்தை விலைக்கு வாங்கி இருக்கோம்.
0: சிங்கமா?
2: அத்தா நீங்களே சிம்ம வாகினி தானே?
0: இவ எவையா சிம்ம வாகினி விஜய வாகினி நேர தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா?
3: சும்மா இருங்க சாமி, ஒரு நாலு நாள் பட்னியோட அந்த சிங்கம் நாளைக்கு வரப்போகுது. அது வரைக்கும் பாம்ப நீங்க கொடையா வச்சுக்கிட்டு பக்தர்களுக்கு எல்லாம் காட்சி கொடுங்க. அதை கொண்டாந்து பிக்ஸ் பண்ணியா?

கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். வெளியே மிருகம் உள்ளே கடவுள் விளங்க முடியா கவிதை நான். மிருகம் கொன்று மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன். ஆனால் கடவுள் கொன்று உணவாய்த் தின்று மிருகம்

0: உன் மீது சுமத்தப்பட்ட குற்றத்திற்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்?
1: நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது, புதுமையான பல மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு ஒன்றும் விசித்திரமானது அல்ல. வழக்காட வந்திருக்கும் நானும் ஒன்றும் புதுமையானவன் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக பார்க்கின்ற ஜீவன்களில் நானும் ஒருவன். போலிச்சாமியார் வேடமணிந்து காலித்தனம் செய்தேன், வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரில் நாஸ்தி செய்தேன், உடான் சாமியாரை உதைத்தேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன், இப்படியெல்லாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. சாமியார் வேடம் போட்டேன், ஏன் சாமியார்களே கூடாதென்றா? இல்லை, போலி சாமியார்களை மாமியார் வீட்டுக்கு அனுப்பும் புத்தி பொதுமக்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக. உடான் சாமியாரை உதைத்தேன், ஏன் அவன் ஆடிய டப்பாங்குத்து பிடிக்காமல் அவனை கும்மாங்குத்து ஆடச் சொல்லியா? இல்லை, அவன் டான்ஸ் என்ற பெயரிலே பேங்க் பேலன்ஸை ஏற்றி வைத்திருக்கிறானே, அதை நிறுத்துவதற்காக. வீடுகளை இடித்தேன், ஏன் வீடுகள் கூடாது என்பதற்காகவா? இல்லை, வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரில் மக்கள் வைத்திருக்கும் அபரிமிதமான நம்பிக்கையினால் வஸ்துக்களாக மாறி வருகிறார்களே, அதை தடுப்பதற்காக. உனக்கே இவ்வளவு அக்கறை? உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று நீங்கள் கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். எனது சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக தெருக்குப்பையை விற்று சாப்பிட்டு தெருவை சுத்தப்படுத்துகிறார்களே அனாதை சிறுவர்கள், அவர்களைப் போல என்னை குற்றவாளி என்கிறீர்களே. இந்த குற்றவாளியின் பிளாஷ்பேக்கை சற்று ரீவைண்ட் செய்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள போர்ஜரி எத்தனை, ஃப்ராடு எத்தனை, சீட்டிங் எத்தனை என்று கணக்கு பார்க்க இயலும். நான் பாய் கடையில் பாயா சாப்பிட்டதில்லை, ஆனால் ஆயா கடையில் சாயா குடித்திருக்கிறேன். நான் பஞ்சு மெத்தையில் புரட்டதில்லை, ஆனால் பார்க் பெஞ்சில் உருண்டிருக்கிறேன். கேளுங்கள் என் ஸ்டோரியை. தீர்ப்பு எழுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இத்திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு ஊர், பிழைக்க ஒரு ஊர். தமிழ்நாட்டு மக்களின் தலையெழுத்துக்கு நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? கொட்டாம்பட்டியில் பிறந்த நான் கோட்டை இருக்கும் சென்னைக்கு ஓடோடி வந்தேன். சென்னை என்னை போடா வெண்ணெய் என்றது. என் பைசாக்களை நைசாக பிடுங்கிக் கொண்டது. டீக்கடை புரைக்க கூட வக்கில்லாமல் அலைந்த நான் எம்டி ஸ்டோமக்கில் கும் டீ அடுப்பு போல் புகைந்தேன். எல்லாம் இழந்து லாசான நான் லாஸ்டில் கேடி லிஸ்டிலும் சேர்ந்தேன். என் பெயரோ கல்யாணராமன், மங்களகரமான பெயர். ஆனால் கையிலோ கரன்சி இல்லை. நான் மட்டும் நினைத்திருந்தால் லஜ்ஜை இல்லாமல் பிச்சை எடுத்திருக்கலாம், ஏதாவது ஒரு மாடர்ன் பிகரை மடக்கி பிராக்கெட் போட்டிருந்திருக்கலாம், ஸ்மக்லிங் காலத்தை ஓட்டியிருக்கலாம். ஆனால் அதைத்தான் விரும்புகிறதா இந்த நீதிமன்றம்? வாடகை வீட்டுக்காரன் வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரால் விரட்டினான், ஓடினேன். அதிர்ஷ்டக்கல் காரன் என் பணத்தை அபேஸ் செய்ய முயன்றான், ஓடினேன். தாடி வைத்த சாமியார் என் தம்பிடிக்கு வேட்டு வைத்தான், ஓடினேன். இன்டர்நெட் காரர்கள் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். பீடபிள்யூடி வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். டெலிபோன் காரர் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். எத்தனை வழிகளடா, அதில் தான் எத்தனை குழிகளடா. ஓடினேன். சென்னையின் எல்லை வரை ஓடினேன். அங்கே கடல் இருந்ததால் திரும்பி வந்துவிட்டேன். பாவம், என் வாழ்க்கை ஆகிவிட்டது ஒரு கூவம். என் ஓட்டத்தை நிறுத்தி இருக்க வேண்டும், பாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும், என் வாழ்க்கை பாட்டத்தை மாற்றி இருக்க வேண்டும். இந்த சட்டத்தை நீட்டுவோர் செய்தார்களா, வாழ விட்டார்களா இந்த கல்யாணராமனை? என்னை வீட்டை விட்டு விரட்டியது யார் குற்றம்? வாஸ்துவின் குற்றமா, அல்லது வாஸ்துவின் பெயரால் வீடுகளை இடித்துக் கொண்டிருக்கும் வாஸ்து தெரியாத வீணர்களின் குற்றமா? அதிர்ஷ்டக்கல்லை காட்டி பணம் பறிக்கும் கொள்ளைக்காரர்களை வளர விட்டது யார் குற்றம்? அதிர்ஷ்டத்தின் குற்றமா? இல்லை, அது இஷ்டத்துக்கு வளர்ந்து கொண்டிருக்கும் மூடநம்பிக்கைகளை மேலும் வளர்க்கும் முட்டாளர்களின் குற்றமா? கடவுளின் பெயரால் காமலீலைகள் நடத்தி வரும் போலிச்சாமியார்களை நாட்டிலே உழவு விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா, அல்லது கடவுளின் பெயரால் கரன்சிகளை சேர்த்துக் கொண்டிருக்கும் கயவர்களின் குற்றமா? இந்த குற்றங்கள் எல்லாம் களையப்படும் வரையில் என்னை போன்ற கல்யாண ராமன்கள் மோசடி ராமன்களாகத்தான் உருவாகி கொண்டிருப்பார்கள்.
2: மிஸ்டர், உன்னுடைய வாதங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. நடந்த விலை கூற உனக்கு இருக்கும் உரிமையை சமூகத்தின் மீதோ பிறரின் மீதோ குற்றம் சுமத்த அனுமதிக்கவே முடியாது.
1: நீங்க அரசு தரப்பு வக்கீலா?
2: ஆமா.
1: உங்க பேரு?
2: கூ ரங்கசாமி.
1: கூவுக்கு ராவுக்கு இடையில புள்ளி வைப்பீங்களா?
2: ஆமா.
1: அதை இனிமே தூக்கிருங்க.
2: கூ ரங்கசாமி, புள்ளி எடுத்துட்டா குரங்கசாமி ஆயிருமே.
1: ஆனா என்ன, பாக்குறதுக்கு அப்படிதானே இருக்கீங்க? அது மட்டும் இல்ல, அப்படி தூக்குனீங்க அடுத்த வருஷம் ஜட்ஜி நீங்க.
2: நியூமராலஜியா?
1: அத பத்தியா? ஜட்ஜி தப்பான ஏரியாவில் உட்கார்ந்துருக்காரு. வாஸ்து சாஸ்திரப்படி அது அவருக்கு மாரகஸ்தானம். கையில வேற நீளம் போட்டிருக்காரு, அத ராசிக்கு ஒத்துவராத கல். கூடிய சீக்கிரம் அடுத்த ஜட்ஜி
2: நீதான். இப்ப பாரு கணம் கோட்டார் அவர்களே, சமுதாயமும் சூழ்நிலையும் தான் இவரை தவறு செய்ய வைத்திருக்கிறது. ஆகவே தவறு சமுதாயத்தின் மீதே தவிர இவர் மீது அல்ல. ஆகவே இவரை உடனடியாக விடுதலை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன்.

0: என்னன்னா சும்மா தண்ணிய வாயில வச்சுக்கிட்டு.
1: இடியட், நான் துபாயில் இருக்கும் போது அடிக்கடி என் வாய பெட்ரோல் தான் வாஷ் பண்ணுவேன்.
2: கடவுள் மாறி வந்து பிள்ளைய காப்பாத்திட்ட ஆண்டு உனக்கு 100 ஆயுசம் கொடுக்கணுப்பா. என் மகளுக்கு புள்ள பிறந்தா உங்க பேரையே வைக்கிறையா? உங்களுக்கு
1: அதெல்லாம் இருக்கட்டும். என்ன கிணத்துக்குள்ள தள்ளி விட்டது யாரு?
0: நான் தான். ஆபத்துக்கு பாவம் இல்லன்னு நான் தான் தள்ளி விட்டேன்.
1: உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாது இல்ல. திரும்பி நில்லு, குழி உள்ள ஒரு வெறா மீன் இருக்கு, பாத்துக்கிட்டே நில்லு.
0: வெறா?
1: ஆமா, நல்லா பாத்துக்கிட்டே. ஏய் அம்மா!

0: கேம்பெயின் அதான் திறக்கட்டுமா மைக்க கையில் எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல கேம்பெயின் கேட்டது.
0: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

கேக்குதுல்ல? வாலிப வயோதிக அன்பர்களே, உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு சூப்பர் ஃபிகரை கரெக்ட் பண்றது. ஆனா அதை விட கஷ்டமான விஷயம் அப்படி கரெக்ட் பண்ண ஃபிகரை கழட்டி விடுறது. கழட்டி விடுறது, கழட்டி விடுறது. என்ன மாதிரி கழட்டி விட கஷ்டப்படுற எல்லா நல்ல உள்ளங்களுக்காக

0: அப்பு சென்னைக்கு போனோம், வாடகை எவ்வளவு?
1: 600.
0: 600? சரி வா போகலாம்.
1: எல்லா வண்டியும் போயிடுச்சே.
0: எல்லா வண்டியும் போன தெரிஞ்சாங்க, உன் வண்டிய கூப்பிடுறேன், வா போ.
1: வரணுமா? வரும். ஆனா வராது.
0: வரும் ஆனா வராதா? யோ வரும் சொல்லு, இல்ல வராதுன்னு சொல்லு, ஏன் இப்படி போட்டு குழப்புற?
1: வரும் தம்பி, ஆனா வராது.
0: என்னடா இது, ஓவரா இருக்கிறான். இந்த மாதிரியா 600 சொல்லியா? கூடம்பத போட்டு 650 தரேன், வா போ வா.
1: 650? வரும் ஆனா வராது.
0: அட சுட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே, என்ன வியாதி உனக்கு? யோ பெருசு, இந்த மாதிரி 700 தரையா, வாயா போலாம்.
1: 700?
0: என்ன
1: சரி போவோம்
0: அப்படி சொல்ல வேண்டியதானே, அதுக்கே இந்த அளவு எடுத்துக்கிட்டு இருக்க. குப்பல் அரி மாதிரி இருக்கு, இதுக்கு 700 கொடுத்தா தான் ஏத்து வரோம். எல்லாங்க நேரம்
1: பிடிக்கும் போது நாம என்ன பண்றது?
0: வேமா ஸ்டார்ட் பண்ணியா, போவோம்.
1: இங்கதானே
0: இருந்தது, கிளம்பும் போது சங்க சத்தம். ஏயா என்ன செஞ்ச?
1: எவனோ விசில் அடிக்கிறான்.
0: விசிலா? இந்தாயா சங்கு சவுண்டு சம்ப கிடைக்குது, இதை போய் விசிலுங்கிற.
1: அவ்வளவு சத்தமாவா கேக்குது?
0: ஏன் உனக்கு அவ்வளவு மெல்லவா கேக்குது? என்னைய ஓட சொன்னா உருட்டுற?
1: டிராபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும்.
0: டிராபிக்கா? யோ கூட்டம் இல்லையா, ரோடு அனாதையா கிடக்கு.
1: அது தெரியுது. பொதுவா

0: சொன்னேன்,
1: நல்லா பொதுவா சொன்ன.
0: தம்பி, நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க. சும்மா தக தக தக தகனு மின்றீங்க.
1: எம்ஜிஆர் மாதிரி?
0: ஆமா.
1: கலரா?
0: ஆமா.
1: நானு?
0: ஆமா.
1: யோ, பேசாம ஓட்டியா? எம்ஜிஆர் முன்னா பாத்துருக்கா இல்லையா?
0: என்ன ஒரே பனி மூட்டமா இருக்கு.
1: யோ, பங்குனி வெளி பல்ல கட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு, பனி மூட்டம்னு
0: அது தெரியுது. நான் நேத்து நடந்தத சொன்னேன்.
1: நல்லா நடந்துச்சு நேத்து.
0: தம்பி, கூட்டம் கூட்டமா மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க.
1: எங்க கிளம்புறாங்க?
0: அங்க பாரு தம்பி, ஒரு கூட்டமே மஞ்ச கொடியோட ஆரவாரமா வர்றாங்க.
1: அது மஞ்ச கொடியா? மஞ்ச லாரி.
0: லாரியா?
2: அம்மா, அம்மா, ஐயோ, வரு வராதுன்னு கலந்து சொன்னானே, அதுக்கு தானே அர்த்தம்? என்ன பார்த்து எம்ஜிஆர் மாதிரியே இருக்கேன் நானே? அப்பயே நான் சுதாரிச்சிருக்கேன் வேணாமா? முழு கர கரப்பாம் பூச்சி மாதிரி கவித்து வச்சிருக்கானே பாவி.
3: இந்த கிழமை இருக்கானா இல்லையா கூட தெரியலையே. ஐயோ,
0: தம்பி
1: இருக்கியா?
0: லாரி போயிடுச்சா? போவோமா?
1: ஏன்னா ஒரு மனுஷன் சாவடிக்க பார்த்து மறுபடியும் புறப்படலாமா கேக்குறீங்க? இனிமே நீ கார் ஓட்டுறத பார்த்து கைய கலப்புறம் பிடிச்சி அடுப்புல வச்சு போயிடு ராஸ்கர்.
3: கண்ணு தெரியாத எவ்வளவு அழகா மேட்ச் பண்ணி

0: நில்லடி அபிராமி நில்லடி முன்னா.
1: பேர சொல்லி கூப்பிடுறது இல்லாம வாடி போடி, நான் சொல்றேன் மண்டைய உடைச்சிருவேன், ஜாக்கிரத.
2: பாவி மவள, கோயில்ல ஒரு பாட்டு கூட பாட முடியலப்பா.
3: என்ன கரெக்ட்?

0: லேசி கோஸ் தி லாஸ்ட் பெஞ்ச் மறவண்டா
1: டிஃபன் பாக்ஸ் சமய கட்ட அயன் பண்ண யூனிஃபார்ம்
0: மேட்ச் கிளாஸ் நீல் டவுன் பெஞ்ச் மேல ஏறி நில்லு
1: லேட் நைட் பாலிஷ் போடு அழுக்கு சாக்ஸ் வாஷ் பண்ணு
0: டெய்லி லேட் கெட் அவுட்
1: தூக்கம் போச்சு டயர்ட் ஆச்சு
0: ஹோம் வர்க் எஸ்கேப்
1: டெய்லி இதே வேலையா போச்சு
0: சிச்சிலிக்கி பிச்சிலிக்கி
1: பிம்பிலிக்கி பிலாபி

0: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
1: இது முச்சுதான் ஒரு வேலை.
0: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
1: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
0: அதெல்லாம் கரெக்டு தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
1: வைபு தானே.
0: ரைட்டு.

0: என்னண்ணா செல்லமுத்தண்ண, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கப்பா.
0: நீ ஏன் முறுக்குற?
1: முறுக்காதப்பா.
0: முருங்கை என்ன விலை?
1: 3 ரூபா.
0: சரி, தங்கம் என்ன விலை?
1: தங்கமா?
0: அதான் உன் கடையில கேரட் தங்க விலையில விக்குது.
1: அது 8 ரூபா.
0: 8 ரூபா. தங்கத்துக்கு தங்கச்சி?
1: அது யாரு?
0: தக்காளி.
1: தக்காளியா? 7 ரூபா.
0: தங்கச்சிக்கு சக்காளத்தி?
1: சக்காளத்தியா?
0: பீட்ரூட்டியா?
1: பீட்ரூட்டா? அது வந்து 12 ரூபா. ஆமா, அது என்ன சக்காளத்தி?
0: இப்போ தக்காளியும் பீட்ரூட்டையும் ஒரே நேரத்துல சாம்பார்ல போட முடியுமா?
1: முடியாதுல்ல.
0: அப்ப தங்கச்சிக்கு சக்காளத்தி இவதான?

0: ஓகே ரைட்டு இந்த சரி ஒரு அக்கா எடுத்துக்கிறேன்.
1: அக்காவா?
0: வாழக்கா.
1: வாழக்கா அக்கா போ அக்கா போ.
0: எப்பா கொஞ்சம் பேரம் பேத்தி கூட.
1: பேரம் பேத்திகளா?
0: கொத்தமல்லி கருவேப்பிலை.

ஒட்டே ஒட்டே ஒட்டே ஒட்டே.

0: வாடகை.
1: மாலினி, மாலினி, பாத்தியா என் சிநேகிதன் பேரு பாஸ்கரன், என் ஒய்ஃப் இப்ப சொல்லி கூப்பிட்டேன். அந்த பேரு மாலினி. மாலினி இவன் எம்ஏ பாஸ் பண்ணிருக்கான். சும்மா என்னது, படிச்ச படிப்பை கூட சொல்ல விட மாட்டேங்கிறானே. சும்மா இருந்தா வேலைகளை இல்லாம பார்த்தேன், என்னடா படிச்ச வேலை இருந்து கஷ்டப்படுறானேன்னு சொல்லி என் ஆபீஸ்ல தூக்கி போட்டுக்கிட்டேன். இப்ப மன்னாரன் கம்பெனியில சேல்ஸ்
0: மேனேஜர்.
1: சும்மா என்ன உத்தியோகத்தோட சொல்ல விட மாட்டேங்கிறான். அப்புறம் இடம் இல்லாதபடி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கணுமா. யார் அவன் பைத்தியக்காரனா இருக்கிற, என் வீட்டுல தங்கண்டான்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன்.
2: ஆமாங்க, இது உங்க வீட நினைச்சிட்டு இங்கேயே இருங்க.
3: ரொம்ப தேங்க்ஸ்.

மப்புல அப்படிதான்டா கேக்கும்.

0: கையில காப்பு காதல கிடக்கேன், எப்படியா உள்ள கூட்டு போறது? பெரிய தொல்லையா போச்சையா?
1: எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துடுங்க.
2: பேசாம இருடி, இவன் மார்வாடி அடையில அடகு வச்சிருவான்.
1: அப்படின்னா வேண்டாம்.
2: ஓ சப்பான சுத்தி காட்டு.
0: இப்படி ஒரு கோட்டு, ஒரு செருப்பு, இதோட ஒரு டை, இதோட கூட்டு இங்க அலைஞ்சேன், என் மான மரியாதை எல்லாம் போயிடும். ஆள விடு சாமி.
2: இதோட அஞ்சாவது தடவை எழுத்துட்டேன், என் உசுருக்கு ஏதாவது ஆபத்துன்னா நீ தான் ஜவாப் சொல்லணும். ஜாக்கிரத,
0: நான் சொல்றத கேளியா. இந்த இடத்த பூரா சுத்தி பாத்துட்டு வா, நல்லா பாத்துக்க. வெள்ள பெஞ்ச் இங்கேயே நான் உட்காந்துருக்கேன், இங்க வந்துரு. போகும் போக நான் ஜப்பான் கூட்டு போறேன்.
2: அப்போ இது சப்பான் இல்லையா? எங்களை ஏமாத்துச்சேடா.
0: உன்னோட பெரிய கழுத்தரப்பா போச்சு, இது பொருட்காட்சியா? சுத்தி பாரு, போகும் போது ஜப்பான் போலாம்.
2: பொறுக்கி காட்சியா? திருட்டு சாராயம் காய்ச்சற மாதிரி உட்காந்துருக்கான் பாரு.
1: சரியான வேகரம் கட்ட மனசுனா இருக்குது.
3: ஐயோ, என்ன தனியா விட்டு போட்டிருந்தாலும் எங்க போயிடுது? அண்ணா அண்ணா, அக்கா என்ற மச்சான பாத்தீங்களா? அக்கா அக்கா அக்கா என்ற மச்சான பாத்தீங்களா? அக்கா அக்கா நீங்களா சொல்லுங்க. அக்கா அக்கா மாமா மாமா என்ற மச்சான பாத்தீங்களா? ஐயோ மச்சா,
2: முப்பதா முப்பதா முப்பதா முப்பதா முப்பதா. அக்கா என் பொண்டாட்டி பாத்தீங்களா? சொல்லுங்க. அக்கா அக்கா ஐயா தம்பி தம்பி, ஓ பொம்பளைங்களா? அக்கா அம்மா பொண்டாட்டி பாத்தீங்களா? ஐயா என் பொண்டாட்டி பாத்தீங்களா? ஐயா சொன்ன கேளுங்க, என் பொண்டாட்டி பொண்டாட்டி பெரியவர, என் பொண்டாட்டி பாத்தீங்களா? பெரியவர
3: மச்சா என்ற மச்சான பாத்தீங்களா? சப்பானு நாட்டுக்குள்ள மச்சா,
4: என் பொஞ்சார் பாத்தீங்களா? சப்பானு ஊருக்குள்ள குள்ளக்கா கொஞ்சம் நீ பார்த்தா சொல்லு, என் பொஞ்சாதிய பாத்தீங்களா? அட பொஞ்சாதிய பாத்தீங்களா?
3: ஐ மச்சான பாத்து புட்ட, இந்த சப்பானு நாட்டுக்குள்ள
4: என் பொஞ்சாதிய பாத்து புட்ட, இந்த சப்பானு ஊருக்குள்ள
3: அம்மா.

கடகட மேளம் கொட்டட்டா, கழுத்தில தாலி கட்டட்டா, ஜாம் ஜாம் விருந்து பாட்டு கச்சேரி நாட்டியம் எல்லாம் வைக்கட்டா, கடகட மேளம் கொட்டட்டா.

0: அவன்னா அவன்னா ஈனா ஈயன்னா பூனா பூவன்னா ஏனா
1: ஏ
0: ஏயண்ணா
1: ஹேய்
0: ஐயண்ணா
1: ஹை
0: ஆனா
1: ஆனா
0: ஆவண்ணா
1: ஆவண்ணா
0: ஈனா
1: ஈனா
0: ஈயண்ணா
1: ஈயண்ணா
0: பூனா
1: பூனா
0: பூவண்ணா
1: பூவண்ணா
0: ஏனா
1: ஏனா
0: ஏயண்ணா
1: ஏயண்ணா
0: ஐயண்ணா
1: ஐயண்ணா
0: ஓனா
1: மெல்லினமாம்
0: இடையினமாம்
1: இடையினமாம்

பூத்தமல்லி காத்தடிச்சு புண்ணு ரூபமாச்சுது, கண்ணு ரெண்டும் பேசுது.

0: என்ன
1: ராத்திரி பூரா உன்னை நினைச்சு தூக்கமே என்ன பாத்துரும் போறா

0: என்ன தங்கச்சிக்காரி உள்ள போயிட்டு அக்கா காரி வெளியே வர்றா?
1: என்ன
0: இப்ப உள்ள தங்கச்சியில போனா?
1: அதான் அக்கா நான் வந்துட்டேன்.
0: உள்ள போனது உன் தங்கச்சி தானே?
1: ஆனா வெளியே வந்தது அக்கா தானே?
0: சாரிமா, கண் பீசல கண் பீஸ் ஆயிடுச்சு. யூ கோ.
1: ஓகே,
0: அது எப்படி கன்ஃபியூஷன் ஆகும்? போனது தங்கச்சி, வந்தது அக்கா, அப்ப தங்கச்சி. என்னடா இது, அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே பாத்திரம்ல? சங்கட்டமா இருக்காது?
2: ஏய், உன் அங்க நிக்க சொன்னா இங்க நின்று ஏடா கக்கூச பாத்துட்டு இருக்க?
0: வேலு, கக்கூசுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன். தங்கச்சி உள்ள போனா
2: வந்திருக்கும் போயிருப்பா.
0: வரலையே,
2: அது உனக்கு எப்படி தெரியும்?
0: நான் தான் பாத்துக்கிட்டே இருக்கேன்.
2: அடச்சே, இதெல்லாம் நான் பாத்துட்டு
0: இருப்பாங்க. யோ, அத சொல்லலப்பா. உள்ள போன தங்கச்சியை காணா அக்கா மட்டும் வெளியே வந்திருக்கா?
2: அதுக்கு என்ன,
0: அதுக்கு என்னவா? தங்கச்சி உள்ள போயிருக்கப்ப அக்கா மட்டும் எப்படி வெளியே வர முடியும்?
2: கதவு திறந்து வந்திருப்பாடா.
0: துறக்காம வர முடியாதே.
2: தெரியுதுல, இப்ப நம்ம யார பக்கம் வந்திருக்கோம்?
0: அக்காவ.
2: அப்ப அக்கா எங்க?
0: வெளியே வந்து உள்ள போயிருக்கா.
2: மறுபடியும் கக்கூஸ்குள்ள போயிட்டா?
0: ஐயோ, இதுல இருந்து வெளியே வந்து ஆபீஸ்குள்ள போயிருக்காப்பா.
2: சரி, அதுல என்ன கன்ஃபியூஷன்
0: உனக்கு? கிளியர் ஆச்சா?
2: எனக்கு கன்ஃபியூஷனே ஆகலையே.
0: தங்கச்சி உள்ள போன தங்கச்சி என்ன பண்ணிக்கிட்டு
2: இருப்பா? உங்க அக்காவை பத்தி மட்டும் பேசு.
0: சரி சரி சரி, இன்னைக்கு ஸ்டாம்பு வாங்குறப்ப தேங்காய மண்டையில உடைச்ச மாதிரி நச்சுன்னு ஓப்பனா சொல்லிப்படுற. போ, போயா போயா. இவன் லவ் பண்ணி தொலைக்கிறதுக்குள்ள நம்ம லவ்வுக்கு வயசாயிரம் போல் இருக்கு. மனசுக்குப்பா தெரியாமப்பா.
2: கவுண்டர் மாறிட்டாடா.
0: எப்பா அவன் கவுண்டரா மாறினா செட்டியாரா மாறா நமக்கு என்ன? காதலுக்கு ஜாதி மதமே கிடையாதுயா? போயா.
2: இல்லடா, அவ கவுண்டர் மாறிட்டாடா.
0: என்ன கவுண்டர்? ஓ, மணி ஆர்டர் கவுண்டர் மாறிட்டாளா? அப்படி சொல்ல வேண்டியதானே. அப்ப மணி ஆர்டர் அனுப்பி வேண்டியதான். ஆமா, எவ்வளவு வச்சிருக்க?
2: ஒரு ரூபாய் 25 காசு வச்சிருக்கேன்.
0: 1.5 ரூபாயா?
3: எந்த ஊரு?
4: பழனி.
3: இங்க எங்க வந்தீரு?
4: மணி ஆர்டர் அனுப்ப.
0: மணி ஆர்டர்.
2: எதுக்காக நடிச்ச?
0: தெரிஞ்ச மாதிரி கண்ணடிச்சு கேக்குற. அடி பேசாம இருறா.
3: பெருசு மணி ஆர்டர் நாங்க கட்டலாமா? நாங்க கட்டலாமா?
2: ஹலோ, ஒரு மணி ஆர்டர் பண்ணுங்க.
4: உன் ஃப்ரெண்ட் கரெக்டா பணம் கட்டிட்டு ரசீதோட வந்துருவான்ல?
3: ரசீது என்ன? ரசீது போடுற பொண்ணோட வருவான்
4: தம்பி. பல பேருக்கு கஷ்டப்பட்டு காது குத்தி சம்பாதிச்ச பணம் எனக்கே காது குத்தணும் நினைச்ச, இங்க பாரு, இறக்கிருவேன்.
0: ஓஹோ, நீயே காது குத்துற பார்ட்டி தானா?
4: ஆமா. ஆ சாரி.
0: அப்ப உனக்கு ஒரு தாலி ஆர்டர். ஒண்ணு இல்ல, ரெண்டு.
4: ரெண்டு தாலியா?
0: ஆமா, அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையும் கேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல.
4: அப்ப சரி.
0: உள்ள வையா, அப்ப இருந்து நிமித்தன மணியமாவே.
4: என்ன ஆளை காணா? எஸ்கேப்போ.
0: பெருசு, நான் போய் ஒரு டீ
4: அடிச்சிருந்துறேன். உட்கார. எங்கடா உன் ஃப்ரெண்டு?
0: யோ, வருவாயா? அப்படியே போனாலும் 590 தானே. போனா போதும். போ.
4: போனா போகுது 590 ரூபாயா?
0: ஆமா.
4: இது என்ன?
0: இது கூட தெரியல. மண்ட மண்ட
4: நடுச்சு. எங்க இருக்கு?
0: கொஞ்சம் பேக்.
4: இதா
0: கரெக்ட். ஆமா, இதெல்லாம் எதுக்கு கேக்குற நீ?
4: போனா போகுது உச்சி மண்ட தானே.

0: நீ தான் சேர்மனா?
1: எஸ்
0: உன் மனசு என்னடா நினைச்சிட்டு
1: இருக்க?
0: ஆமாண்டா
1: டபுள் டா.
0: ஆமாண்டா டால்டா.
1: கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் ஓகே.
0: உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட் பொறம்போக்கு.
1: யூ மீன் வேஸ்ட்லேண்ட் டூ மச் த்ரீ மச்
0: சரிப்பு பிஞ்சிடு.
1: ஓ காட்
0: அப்படிதான் நான் பேசுவேன்.
1: டல் டல் டல் டல் டாக் மீ. நோ நோ நோ பேட் பேட் நோ நோ நோ நோ. என் அம்மா வளர்க்காத. மம்மி பாவம் மம்மி பாவம் மம்மி பாவம் தாடி பாவம். நோ ஒன்லி புஷ். வா ஸ்டாப் ஸ்டாப் நெவர் நெவர். மை ஃபேமிலி டோட்டல் டேமேஜ். யூ யூ ஃபார் மிஸ்டேக் மீ தேவா. நோ யூ வெயிட் மீ கோ தேவா கம். நீ கொடுத்த கரிச்சிப்பு பெரிய லெவல்ல இருக்கட்டாய். சுருதி இஸ் வெரி ஹாப்பி.
2: கங்க்ராட்ஸ்.
1: ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே. சி வான் டெல் சம்திங். இதெல்லாம் நீ அங்க வச்சுக்க. ஓகே
3: ஒரு நிமிஷம் இருங்க. சம்திங் பர்சனல் டா ப்ளீஸ். அவன் அமிச்சிட்டேன். ஐ அம் தேவா.
0: யூ ராஸ்கல்.
1: அதே கெட்ட வார்த்தை. பாரபட்சம் பார்க்காம திட்டான். கொஞ்ச நேரத்தில் மூங்காது கிழிஞ்சிருந்தா. யக்ஷ்மி
3: எஸ்
1: வாட் ஷீ இஸ் டெல்லிங்.
3: அவ லவ் சொன்னா.
1: வை பிளட். சேம் பிளட்.

0: என்னப்பா வேலையெல்லாம் நடக்குதா?
1: வேலையெல்லாம் நல்லா நடக்குது. என்னமா செய்யறாங்க?
0: தை மாசம் பொண்ணுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்க, புண்ணியாதானம் வேற நடத்தணும். வாங்கின பணத்துக்கு ஒண்ணும் சரியா வேலை நடக்கிற மாதிரி தெரியலையே.
1: நல்லா நடக்குதுங்களே.
0: எங்க நடக்குது? பில்டிங் எலும்புன மாதிரியே தெரியலையே.
2: பில்டிங் படுத்தா நடக்குது எழுப்புறதுக்கு.
0: ஹைட் இல்லையேப்பா.
1: நீங்க ஹைட்டா இருக்கீங்களா? உங்க ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணித்தான் நான் பில்டிங்கே எழுப்புறேன்.
0: அப்ப கரெக்ட். பில்டிங் எல்லாம் ஒரு சுத்தி பாக்கலாமா?
1: சுத்தி பாக்கணும்னா அப்படியே வெளியதான் சுத்தி பாக்கலாம்.
0: அது இல்லப்பா, உள்ள பூச்சி வேலை நடக்குது, அதை பாக்கலாமா?
1: பாக்கலாங்களே. ஆமா, இது பெரிய தாஜ்மஹாலு. ஒரு வாரத்துக்கு உள்ள சுத்தி பாக்க போறாரு. ரெண்டு கழுத சேர்ந்தா அப்புறம் இந்த கதவுக்குள்ள நுழைய முடியுமா?
0: வேஸ்திரே,
1: இந்த வர்றங்க.
3: இந்த வீடு எனக்கு தான்.
4: அப்படியா?
3: இனிமே தான் இந்த கல்யாணம்.
4: ரொம்ப சந்தோஷம்.
3: நீங்க யாரு?
4: நான் தான் இன்ஜினியர். கல்லுடைக்கன்னு தெரியல.
3: உள்ள போயிருக்காரு. அவரு யாரு?
4: அவர் என் வீட்டு வேலைக்காரன். நான் தான் சிப் இன்ஜினியர். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?
3: எனக்கும் ஆகல. இப்பதான் மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு.
4: அப்படியா?
0: வேலையெல்லாம் நல்லாதான் நடந்திருக்குது. ரொம்ப கரெக்ட். ஆனா அந்த ஹைட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கமா.
1: இனிமே நீ ஹைட்ட பத்தி பேசக்கூடாது.
0: சரி, பேசல.
1: நீ என்ன பெரிய ஹைட்டா? மலையில இருந்து செம்பரியா இருக்கிற. இனிமே ஹைட்ட பத்தி பேசினா வீட்டுக்காரன் கூட பார்க்க
0: மாட்டேன். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இங்கதான் குடி வைக்கலாம்னு இருக்கிற.
1: குடி வச்சாலும் சரி, நீ குடிச்சிட்டு வச்சாலும் சரி.
0: சரி சரி, கோவிச்சிக்காத. வேலைய பாரு, வாமா போலாம். இன்னும் கொஞ்சம் ஹைட் நல்லா இருக்கும்.
1: இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. நான் இந்த ஒரு கட்டடத்தை நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அரிசி வாங்க, பருப்பு வாங்க, அப்பளம் வாங்க, துணிமணி வாங்க. நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு சொந்தக்காரன் பொண்ணு கட்டியே கையாட்டுவேன். இது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு கையாட்டிட்டேன்னா நான் எங்க போறது?
4: உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டிட்டேன்.
1: உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டுறதுன்னா பின்னால போய் ஆட்டு. போ, இங்க இருக்கக்கூடாது. போடா.

0: மஞ்சு அத்தை, உன் மாமாவோட பிடிவாதம் இருக்கே.
1: இங்கே பார், கையிலே பிடித்த பிராமி.
0: ஐயோ, எவ்வளவு பெரிய மீன்!
1: ஓ, நீ இங்கதான் இருக்கியா? அக்கா, இந்த மீன் என்ன பண்ற? நல்லா நோகாம துண்டு துண்டா நறுக்கி மசாலாவை அம்மியில அரைச்சு அப்படியே தூக்கி எண்ணெயில போட்டு பொறிச்சு நம்ம அம்மா வறுத்தா ஒரு 100 வீட்டுக்கு மணக்கும் பாரு. அந்த மாதிரி கம கம கம கம கம கம சமைச்சு மண்டைய மாமனுக்கும் வாழைய மருமனுக்கும் நடு துண்ட உன் தம்பிக்கும் தனியா பொறிச்சு குடுக்கற. எனக்கா இன்னைக்கு சமையல பின்னு பின்னு பிண்ட. இதுலதான் உன் தம்பி மேல எவ்வளவு பாசமா இருக்குன்றத பாக்க போறேன்.
0: அத்தை, நான் மீன் குழம்பு வைக்கிறேன்.
1: வந்துடுறேன்.
0: எங்கடா போற?
1: மீனை வாங்கின வீட்டை கொடுத்துட்டு பக்கத்துல என் தலைவர் எம்ஜிஆர் படம் போட்டுக்க பாத்து காலி.
0: டேய், என்ன சித்துப்பா, நான் மீன் குழம்பு ரொம்ப நல்லா வைப்பேன்.
1: நீ நல்லா வைப்பேன்னு என்ன கேரண்டி?
2: நான் கேரண்டிடா, அவ சமைக்கும் போது நான் கூட தானே இருக்கேன்.
1: நம்பலாமா?
2: நம்பலாம்.
1: சரிடா, வச்சு கொடுத்தா.
2: நீயே வாங்கிக்கோ.
1: அக்கா, போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுவா.
2: ஓ, 5 நிமிஷம்டா? 5 நிமிஷத்துல என்னடா பண்ண முடியும்?
1: சரி, கூட ஒரு 5 நிமிஷம் சென்று வர்றேன். அப்பா, மீனை பச்சையா பார்க்கும் போதே நாக்கு துடியா துடிக்குதே.
2: டேய், ஏண்டா பூனை கருவாடு கலையிற மாதிரி அலையிற? போடா போடா. சரியான அலைஞ்சா.

0: அன்புடன் வரவேற்கிறது.
1: வணக்கம் தம்பி. வணக்கம்.
0: வாங்க வாங்க வாங்க வாங்க. என்னையா அது சென்னை அன்புடன் வரவேற்கிறன்னு சொல்லி வாய் மூடல, போலீஸ வச்சு வரவேற்கிறாக. இந்த மெட்ராஸ பத்தி என்னன்னா தப்பா சொன்னாயிர நம்ம ஊர்ல.
2: வளர்ந்து பெரியாள் ஆயிரும் பயந்து போய் சொல்லிருக்காங்க. வகுத்தரிச்ச பிடிச்சவங்க
0: கடவுளுடைய கண் பார்வை ஏமாந்தா எழுவட்ட விழுலாம்.
1: வணக்கம் சொல்லி அரை மணி நேரம் ஆகுது, பல்லு விளக்கம் போடாம யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க?
2: வணக்கங்க வணக்கங்க வணக்கங்க வணக்கங்க.
1: ரோஸ் சட்டை எட்டு மலை வேஸ்டி வெளியூரா?
0: ஆமாங்க.
1: காமந்தானே
0: எப்படி எவ்வளவு
1: பல் பெரியதுல
0: பல் பெரியதா
1: கலர் அப்படி? தம்பி
0: நீங்க எந்த ஊரு? நானு பத்தல குண்டுக்கு பக்கத்துலங்க.
3: பத்தல குண்டா?
0: அது எங்க இருக்கு? என்னங்க எப்படி கேட்டுப்பிட்டீங்க? அதாவது நீங்க இங்க இருந்து திண்டுக்கல்லுக்கு பஸ் ஏறுங்க, பஸ் ஏறி நேரா நிலக்கோட்டை போயிருங்க. நிலக்கோட்டை வந்து பத்தல குண்டுக்கு போங்க. போற வழியில 3 கிலோமீட்டர்ல ரைட் சைட்ல அழகா அப்படின்னு ஒரு அழகான கிராமங்க. அப்படியே மிஸ் ஆகி வத்தல குண்டுக்கு போயிட்டீங்கன்னா அங்க இருந்து வர்ற வழியில 3 கிலோமீட்டர்ல இறங்குனீங்கன்னா லெப்ட் சைட்ல அழகா புரிஞ்ச அங்க சகல ராசேந்திர வீட்டுக்கிட்ட இருக்கங்க.
1: நான் ஊருக்கு வர்றதுக்கு வழியா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். எந்த ஊர்றான்னு கேட்டா என்னைய அங்க போய் சொல்றேன்.
0: என்னங்க நீங்க ஒரு போலீஸ்காரவங்க, உங்ககிட்ட விலாவரியா சொல்லணுமா இல்லையா? அதானே ஒரு நாட்டோட குடிமையோட
4: கடமை.
1: கொடுத்துட்டான். மெட்ராஸ் எதுக்கு வந்தேன்?
0: மெட்ராஸ் அங்க வர முடியாது, அதனாலதான் நான் இங்க வந்தேன்.
4: ஏட்டையா நக்கல்.
1: எதுக்கப்பா வந்த நீ?
0: என்னங்க நீங்க பேச்சு பேசுறீங்க? பொழப்பு பாக்கத்தான் வருவாங்க.
1: ஏற்கனவே வந்திருக்கிறவங்களா தற்கொலை பண்ணிக்கிறது வந்திருக்காங்க? எதுக்கு வந்த நீ?
0: ஏங்க ஒரு அரசாங்க அதிகாரி பொறுப்போட பேசுக்க. ஐயா
1: அதிகாரி பொறுப்போட பேசணுமா? பாஸ்போர்ட் எடு.
0: பாஸ்போர்ட்டா? ஏங்க நான் என்ன பாகிஸ்தான் வந்திருக்கேன் பாஸ்போர்ட் கேக்குறீங்க? நாடு விட்டு நாடு வந்த மாதிரி
1: கேட்டுக்கிட்டு நாடு வந்தா நீ வந்திருக்கேன். பல குண்டுன்ற ஒரு நாட்டுல இருந்து மெட்ராஸ் ஒரு நாட்டுக்கு நீ வந்திருக்கேன். பாஸ்போர்ட்
0: என்ன எல்லாத்தையும் பிரிச்ச மாதிரி
1: பேசுறீங்கடா? நேத்து ராத்திரியே மெட்ராஸ் திருச்சி திண்டி போனோம், கோயம்புத்தூர் கொட்டாமட்டி,
0: கும்பகோணம் கோயம்புத்தூர்,
1: மதுரை மானாமதுரை,
0: திருவாரூர் தஞ்சாவூர்,
1: கன்னியாகுமரி ராமேஸ்வரம்,
0: மாங்காடு திருவேற்காடு.
1: அதுவுமா? அது மட்டும் இல்லடா, ஆண்டுப்பட்டியில இருந்து அவங்க வரைக்கும் அக்கக்கா பிரிச்சு அப்பவே அவன் கையில கொடுத்து முடிச்சு
0: பிரிச்சுட்டாங்களா? சொல்லவே இல்ல.
1: சொல்லிட்டு மிருக்கிறதுக்கு பெரிய சப் கலெக்டரா? என்ன பாஸ்போர்ட்
0: எனக்கு? பாஸ்போர்ட் என்கிட்ட சொல்லி இருந்தா எடுத்துட்டு போகல. ராத்திரியோட ராத்திரியா பஸ் ஏற விட்டு பிரிச்சிருக்காங்க. பஸ் போயிருக்கும் போது எப்படி யாருக்கு
1: முடியும்? அவன்ட்ட பாஸ்போர்ட் கிடையாது.
4: சொன்னதான்
1: பெரிய அமௌண்ட்
0: என்ன
1: மெடிக்கல் சர்டிபிகேட்னா உன் உடம்புல எந்த வியாதியும் இல்லைன்னு உங்க நாட்டு வத்தல குண்டு டாக்டர் ஒரு சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பியிருப்பான்.
0: ஏன்னா நீ பாட்டுக்கு வந்து ஒரு பயங்கரமான வியாதிய எங்க நாட்டுல பரப்பிட கூடாது. யார பத்தி என்ன வார்த்தை பேசுறீங்க? ஒரு கரிஞ்சோரம் கம்ம குளமா தின்னு வளர்த்த உடம்புங்க, சும்மா தேக்கு மாதிரி வச்சுக்கிட்டு யார பத்துங்க வியாதி இருக்குங்க? சும்மா பொடித்தனமா பேசாதீங்க. இப்ப என்ன உங்களுக்கு?
1: பாஸ்போர்ட் இல்ல,
0: இல்ல
1: விசா இல்ல,
0: இல்ல
1: மெடிக்கல் சர்டிபிகேட் இல்ல, உண்ட என்ன இருக்கு?
0: 5000 ரூபாய் பணம் தாங்க இருக்கு.
1: பணம்?
0: ஆமா அதானே, இந்த நாட்டுல டாலர் தான் சொல்லுவாங்க. இவன் பணம்ங்கறா எங்க அத காத்து?
1: இந்தாங்க இதுதாங்க 5000 ரூபா. ஐயய்யா என்னடா இந்த நாட்டுல இப்படி இருக்கு?
3: நம்ம நாட்டுல இது செல்லாதே. ஆனாலும் இருக்கட்ட.
1: என்ன சொல்ற?
0: செல்லாது எதுக்கு இருக்கு? போய் செல்ல வச்சுக்கிறேன். போயா
1: என்ன ஏட்டியா ஓட விட்டுட்டீங்க? நீ ஏட்டியால சரியான ஓட்ட.
3: இவன் நம்ம நாடு வேற அவன் நாடு வேறன்னு நம்பிட்டான். இவன் நம்ம ஏரியா விட்டு எங்க போயிருப்பான்?

0: அழகி இந்த அறிக்கடி போன் கடை நல்லபடியா ஊர் வந்து சேர்ந்து உங்க அம்மாவுக்கு ஒரு போன் பேசிடுவோம்.
1: ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நல்லன எல்லாம் தரும் அபிராமி கடைக்கண்களே.
0: ஒண்ணு இல்ல சார், போன் பண்ணணும். போன் போன்.
2: அப்படியா? முகத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கப்படாது.
0: ஏன் பயந்துட்டீங்களோ?
2: திருமணம் உடனே உங்க நம்பரை சொல்லுங்க.
0: 26 36 46
2: வெளியூருங்களா?
0: எப்படி கேட்டா சொன்னீங்க?
2: நம்பரை பார்த்தாலும் தெரியுது, உங்களை பார்த்தாலும் தெரியுது.
0: ஐயோ ஐயோ.
2: எந்த ஊரு?
0: காரக்குடி பக்கத்துல காணாடு காத்தா.
2: காணாடு காத்தானா? கொஞ்சம்
0: ஏங்க இங்க பாருங்க, இது நான் சொன்ன நம்பர் இல்லங்க.
2: பொறு பொறு. இப்போ நம்பர் சொல்லு.
0: அதான் நான் சொன்ன 26 36 46.
2: ஹலோ, காணாடு காத்தால இருந்தா பேசுறீங்க? கொஞ்சம் இருக்கமா,
0: பேசிக்கிறேன். தீர்த்தக்காவா? நான் தாக்க மாரசாமி பேசுறேன். நேத்து இந்த பைய குடிட்டு மெட்ராஸ் வந்துடல, வந்து இறங்கணும்னு போன் பண்ண சொல்லிச்சு அக்கா. அதான் பண்ண 5 மணிக்கெல்லாம் உடனே இறக்கிட்டேன்க்கா. ஆமா ஏக்கா, எங்க அக்கா அமிர்தத்தை கூப்பிடுங்கக்கா.
2: இது யாரு இப்ப கூப்பிட்டது?
0: எங்க ஊர்லயே இவங்க வீட்டுல தான் போன் இருக்கு. இவங்களுக்கு போன் பண்ணி தான் போய் மத்தாளுல கூட்டி வர முடியும்.
2: அவங்க எந்த தெருவு?
0: எங்க அக்கா அடுத்த தெருவுல இருக்கு.
2: கூப்பிடுங்க கூப்பிடுங்க.
0: இது எங்க அக்கா மாதிரிதான். கூப்பிடுங்க. ஓடியாருதா அக்கா? அமிர்தா அக்காவா? என்ன பத்தா ஆத்தா, உன்னை விட்டுபிட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சிருக்க முடியலையம்மா. என் கண்ணுக்குள்ளே இருந்தேம்மா. என்ன பத்தா அம்மா? ஆமா வந்து இறங்கிட்டேன். அதான் வந்து இறங்கணும், உனக்கு போன் பண்றேன். அப்புறம்க்கா அந்த கருப்பியா இருக்கா இல்ல, அவன் நெல்லு காசு கொடுப்பான், அதை கரெக்டா வாங்கிக்க. 10 ரூபா குறைச்சு கொடுப்பான். விளக்கு மத்த கொஞ்சம் அடிச்சு காசை புடிங்கிரு. என்ன? அப்புறம் ஏத்து வட்டி இருளாக்கி 2 செம்பு கோமியை கொடுத்துருக்கேன், அதுக்கு காசை வாங்கிரு. அப்புறம் நெல்லு குழுவுக்குள்ள ஒரு 16 முட்டை வச்சிருக்கேன்க்கா, நாட்டு முட்டை. அதை பிரிய மருந்தா காசாக்கி இல்ல உடச்சு வாயில வச்சு உடம்ப சேர்த்து அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காத, முட்டை கெட்டு போவோம். ஏக்கா இந்த பக்கத்து வீட்டு செல்லாக்கி இடுப்பு சொல்லிச்ச, இப்ப எப்படி இருக்க? ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்காரா? குழந்தை பிறந்துருச்சா? எது பிள்ளை தலைகில இருக்கா?
2: என்னப்பா?
0: ஐயோ பக்கத்துல இருக்கா பிள்ளைங்க? என் தங்கச்சி 10 நாளா இடுப்பு வலிக்குது, இடுப்பு வலிக்குன்னு சொல்லிக்கு இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் பிள்ளை எப்ப பிறகு டாக்டர் தெரியாதுங்கிறானா? சரி வச்சுட்டா வச்சுட்டா வச்சுட்டா வச்சுட்டேன். அப்பாடா, ஒரு நாள் இதுல விட்டு பிரிஞ்சு வர்றது பெரிய பாடா இருக்குங்க. இந்தாங்க 1.5 ரூபா மிச்சேட்டனா காப்பி தண்ணியை குடிச்சுக்கங்க.
2: என்னது
0: போன் பேசுற காசுங்க?
2: கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும்.
0: மிஷின் நிக்கிறதுக்கு எதுக்கு என்ன இருக்கு?
2: நீ எவ்வளவு பேசிருக்காங்கறத மிஷின் இப்ப சொல்லு.
0: எங்க மிஷின் பச்சை கட்டுதா மெட்ராஸ்ல வண்டி ஓட்டுதா?
2: ஆமா. 650 ரூபா.
0: 650? என்னத்துக்கு? ஏய், 650 ரூபாய் புள்ள, இந்த போன் பேசுனதுக்கு 650 ரூபாயா? மாப்பிள, எனக்கு அப்பயே தெரியுமடா, நான் சொன்ன நம்பருக்கு முன்னால நீ எஸ்டா நம்பர் போடும் போது என்ன ஏமாத்த போறேன்னு எனக்கு தெரியும்.
2: அது கோன் நம்பரியா?
0: கோடு நம்பரு, ரோடு நம்பரு, உன் வீட்டு நம்பர் எல்லாம் கேட்டுறா உங்கள்கிட்ட.
2: அது போடாம எப்படியா பேச?
0: நான் பேசிருக்கேன்டா, என் ஊர்ல நான் பேசிருக்கேன், 200 ரூபா
2: போட்டியா?
0: இல்லையா, கோன் நம்பர் தான் இஷ்டா நம்பருங்கடா. ஐயா நியாயத்தை நீங்களே சொல்லுங்க. கோர் நம்பர் நான் வந்து கேட்டனா? நான் கேட்டனா? உண்ட கேட்டனா? என் நம்பர் மட்டும் தான் உனக்கு போடுறது. அதான ஓடல.
3: கொஞ்சம் இருங்க, இங்க பாருங்க. உங்களுக்கு எந்த ஊரு?
0: காரக்குடி பக்கத்துல காணாடு காத்தா. என்ன விஷயம்?
3: கோட் நம்பர்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
0: என்னையா நீ விவரம் கட்டணமா பேசிக்கிட்டு இருக்க? கோர் நம்பர் நான் இருக்கே தெரிஞ்சுக்கிறேன்.
3: இல்லப்பா,
0: இஷ்டா நம்பர் எனக்கு தேவையா? தேவையான்னு கேக்குறேன்.

தோலுரிச்சு பானையில ஊற வச்சு வானலில் ராப்பகலா காட்சி இங்க வச்சிருக்கு, பார்த்தாலே தண்ணி வரும்.

0: தரமா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாழ தான் போடணும். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, தாழமா போடுற?
1: சொன்னத கேட்டு தான் தாளம் போடுற.
0: கண்ண வரைக்கும் கீது, வாய் துடுக்கு,
1: இன்னும் கூட கிழியும் காது தடுக்கு.
0: புரியாம பேசாத, பல தட்டுவேன்.
1: பேசுறதே புரியாது, பொக்கே ஆயிடுவேன்.
0: ஆற பார்த்து பேசுறேன்னு நினைக்குதா?
1: தேர் வச்ச ஆத்தாவ மறப்பனா?
0: பம்பு பண்ணுன பொண்ணு
1: புடுவேன். நீ வளர்த்தது அப்படி, நான் என்ன பண்ணுவேன்?
0: ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
1: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சா அது ராங்கா போடுமாடாச்சி. நான் பூடுன்றீங்களா? போதுன்றீங்களா?
2: போவாதே
1: அப்படி சொல்லு. ராஜா கைய வச்ச அது ராங்க போனதில்லை.

0: இதுதான் ஜப்பான் கடல். அதோ தெரியுது பார், அதுதான் ஜப்பான் மரம். இதுதான் ஜப்பான் புல்லு. எடுத்து வச்சுக்க உபயோகப்படும்.
1: பச்சையா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல பாரு. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். சப்பான் கடல்ங்கிற, சப்பான் மரம்ங்கிற, என்ன விளையாடுறியா?
2: அதானே சப்பான்ல என்னமோ பெரிய பெரிய மச்சூடு கரண்ட் ரயில் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த ஆள் நமக்கு ஒண்ணுமே காட்ட மாட்டேன்றா மச்சான்.
1: ஏன்டா காட்ட மாட்டேங்கிற?
0: என்னைய சொன்ன உனக்கு? வந்தனிக்கே சொன்னல அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறதா இருந்தா உன் பொண்டாட்டி புடவை எல்லாம் அவுத்து வச்சிடணும், கவுனு மாட்டணும்னு சொன்னேன். இந்த மாதிரி காட்டு மரம் அடித்தரமா ட்ரெஸ் பண்ண காடு மரம் செடிதான் காட்ட முடியும். நீ மாத்திரம் சூட்டு கோட்டு போடு, பங்களா எல்லாம்
1: காட்டுறேன். யார பார்த்து காட்டு மரம் அடின்னு சொன்ன? நான் இதே துணியோட தான் ஏரோப்ளேன்ல வந்தேன். ஏன் உறிஞ்சிட?
0: ஏற்பாடு பண்ற.

அந்த பொண்ணை வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ அவ புருஷனுக்கும் புள்ளுகுட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே

0: சாப்பிட முடிச்சிங்களா இல்லையா?
1: முடிச்சிடலாமா?

0: மாதிரியா?
1: ஏண்டி மீன் பண்ண மாதிரி தலையில ஒரு பேன் பண்ணைய வச்சிருக்க?
2: எங்க அம்மா கிட்ட இருந்து ஒட்டி இருக்கோம்.
1: உங்க அம்மா உனக்கு கொடுத்த சீதனமே இதுதான்.
2: இந்த பாருங்க அனாவசியமா எங்க அம்மா வீட்டுல வம்பு கிளக்காதீங்க. ஆமா,
1: பேனு குத்தி குத்தியே என் விரல் குட்டியா போச்சு.
3: மயில்சாமி,
1: யார் நம்ம கடங்கார?
3: கடங்கார இல்லையா, அன்னைக்கு ஜவுளி எடுத்தீங்களே அந்த கடக்கார வந்திருக்கிற. மயில்சாமி, மயில்சாமி பொண்டாட்டி, நீங்க ரெண்டு பேரும் அதிர்ஷ்டசாலிங்க. கூடிய சீக்கிரம் ஜப்பான் போறதுக்கு தயாரா இருங்க.
2: எங்களுக்கு பெரியச வந்துருதா மச்சான்?
1: அது நானு.
3: இந்தாங்க இந்த பாரத்தில் கையெழுத்து போடுங்க. இந்தாமா, நானே பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் கொண்டாந்து கொடுத்து உங்க ரெண்டு பேரையும் பிளேன்ல ஏத்தி விட்டுருவேன். ஜப்பான் நாரிட்டா ஏர்போர்ட்ல முனிசாமின்னு ஒருத்தர் உங்களுக்கா காத்துக்கிட்டு பாரு. அவரு உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் ஜப்பான சுத்தி காட்டுவாரு. என்ன
1: யோ, ஏரோப்ளான்ல சனல் ஓரமா டிக்கெட் போட சொல்லி ஏச்சி துப்புன.
2: அட, அங்க இருந்து துப்புனா கீழே இருக்க சனங்க மேலயே உளுந்து போடு.
3: ஐயோ,
1: உன் தலை மேலயே துப்புனாங்க.
3: சோ, உங்களுக்கு அடிக்குது ஜப்பான் போற யோகம். நார பவுதி எக்ஸ்போ
2: மச்சான்,
1: சப்பான்ல போய் தான் நார போகுதுன்னா நீ இங்கேயே நார வைக்கிறேங்கிற வையே.

0: ரோம்பேடி, ஏண்டா பகல்லே தூங்குற?
1: ராத்திரி பூரா வேலைண்ணே.
0: ராத்திரி பூரா வேலையா? என்ன லாரிக்கு மூட்டை ஏத்துனியா? ஒரு ஓரமா ஒத்த வச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன்.
1: ஞான தடவை வச்சு தெரியுமா?
0: வாஜியா? ஆமா, இவர் பெரிய திருவாரூர் ராஜ்யத்துல புள்ள உட்காந்து நிமிந்தெல்லாம் வாசிச்சாரு. ஏய், வீட்டை பாத்துக்க, நான் கடைக்கு போயிட்டு
1: வரேன். நீங்க கடைக்கு போலாமா?
0: ஏ, நாங்க கடைக்கு போனா கடைக்கார தரமாட்டானா?
1: தருவாண்ணே. என்னதான் நீங்க பெரியவங்க, உங்க உப்பு தின்னு வளர்ந்தவ, நான் இருக்கும்போது இங்க போலாமா? காசை கொடுங்க, நான் வாங்கிட்டு
0: வரேன். நீயா? போதும்ப்பா, ஒரு தடவை வாழைப்பழம் வாங்கிட்டு சொல்லிட்டு நான் பட்ட அவஸ்தை, அதுக்கு இன்னும் எனக்கு விடையே தெரியல. இனிமே காசு கொடுத்து உங்ககிட்ட எதையுமே வாங்கிட்டு சொல்ல மாட்டேன்.
1: ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், நான் சின்ன வந்தானே, நீங்க திருத்த கூடாதா?
0: உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க, உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. என்ன முதல்ல நான் திருத்திக்கிறேன்டா?
1: என்னென்ன பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? நான் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க கூடாதா?
0: சரி, இந்தா.
1: என்ன வேணும்?
0: ஒரு வெத்தலை வாக்கு வேண்டாம்.
1: என்ன வேணும்? குரு கொடுங்க.

0: என்ன வெளியே உட்காந்துருக்கீங்க? வெத்தரவாக்கு வாங்கிட்டு சொல்லி நாதசா அனுப்பியிருக்கேன். நாதசா அவனையும் அமிச்சுங்க. அவன் ஒரு மாதிரி ஆனாச்சே. அவன் இப்ப எல்லாம் அப்படி இல்லப்பா. அவன் திரும்பிட்டேன்னு அவனே சொன்னான். அவனே
1: சொன்னானா?
2: என்னடா அது, ஒரு வெத்தலை ஒரு பாக்கு?
1: நீங்க தானே ஒரு வெத்தலை ஒரு பாக்கு சொன்னீங்க.
0: ஆமா, நான் தான் வாங்கிட்டு சொன்னேன்.
1: அது என்ன டப்பாவில சுண்ணாம்பு?
0: இந்த ஒரு வெத்தலையும் ஒரு பாக்கையும் போடுறதுக்கு இந்த டப்பாவில சுண்ணாம்பு. ஆறு சரி, விவரமான பையன். நான் சொல்ல உட்கார்.
1: என்ன விவரம்
0: உட்கார்.
1: அது என்ன வாயில? வாயிலையா? இல்லையே, நல்லா வாய் தர.
0: இனிமே என்கிட்ட காசு இல்லடா, என்ன உடுங்கடா.

0: டவுட்டு நம்பவே முடியலையா?
1: மாப்ள
0: பச்சை சட்டை, கூலிங் கிளாஸ், புது ஷூ,
1: மம்மி ஆசீர்வாதம்.
2: ஏதோ பொண்ணு கிட்ட வகையா சிக்கிக்கிட்டியா?
1: எஸ்.
2: யாரா?
1: மாப்ள லைஃப் இன்சூரன்ஸ் விஷயமா அடிக்கடி ஒரு பொண்ணு போன் பேசுவாள மாப்ள.
2: ஆமா,
1: அந்த பொண்ணு லைஃப் பார்ட்னரா, போன்ல செட் ஆயிட்டா.
2: சரி, அந்த பொண்ணை மீட் பண்ணிட்டியா?
1: இல்லடா.
2: அவளோட போட்டோவது பாத்திருக்கியா?
1: சர்ப்ரைஸ் பெறும், அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு நேர்ல மீட் பண்ணலாம்னு இருக்கேன்.
3: மாப்ள நேர்ல மொக்கையா இருந்தா என்னடா பண்ணுவே?
2: போட்டோண்டா பாமா.
3: போய் பாப்போம். சொல்லி சமாளிச்சிடலாம்.
2: சரி, அந்த பொண்ணு என்ன கலர் டிரஸ் போட்டுட்டு வரேன்னு
1: சொன்னா? ஒயிட் கலர் சுடிதார், பிரவுன் கலர் ஹேண்ட் பேக் மாப்ள.
4: ஏய், வந்துட்டானான் கேளு. டிராவலிங்ல இருப்பார்ல.
2: ஏய், அந்த பொண்ணு பாரு.
4: லவ் பண்றதுக்கு முன்னாடி ஓவரா தான் மரியாதை குடுக்குற.
1: இவளே தான்டா உன் தங்கச்சி. சூப்பரா இருக்கால மாப்ள. இப்ப என்ன பண்றது?
2: குட்டைய கொலை பண்ணவனே கேளு.
1: டேய், என்ன பண்றது? டேய் டேய், கரும புடிச்சவனே, மரியாதை ரெடி ஆகிட்டு இருக்க?
3: யோசிச்சுட்டு இருக்க. சுத்தி வா.
1: இருக்கீங்க?
5: இவன் என் ஃப்ரெண்ட் ரம்யா.
1: ஹலோ, வணக்கம். இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்.
5: ஹாய், வணக்கம்.
1: நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் கோயில்ல நடக்குதுன்னு நினைக்கும் போது.
2: என் பேர் சிவகுமார்.
1: கண்டிப்பா
5: நான் ஆல்ரெடி கமிட்டட்.
2: ஓகே, ரைட்.
1: இன்னொரு தெரியுமா? நீங்க இவ்வளவு கலரா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க.
5: நீங்க இவ்வளவு கருப்பா இருப்பீங்கன்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை.
2: எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க?
5: 7 வருஷமா லவ் பண்றேன்.
2: எத்தனை லவ்?
5: ஹலோ, ஃபர்ஸ்ட் லவ்ங்க.
2: ஏங்க, ஒரு பொண்ணு 7 வருஷமா ஒரே பையனை லவ் பண்றது இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். என்ன ஆச்சரியம்! ஆக்சுவலா
5: நான்
1: உண்மையா
5: இருக்கும்

0: ஏப்பா
1: சொல்லுங்க சார்.
0: நல்ல பிள்ளையார் படம் ஒண்ணு குடு, அதையாச்சும் வச்சு கும்பிடுவோம்.
1: சார் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க, அங்க பாருங்க சார் முருகன பக்கத்துல வள்ளி தெய்வானையோட சும்மா ஜெக ஜெக ஜெகன்னு ஜொலிக்கிறாரு. அதை வாங்கிட்டு போய் சாமி கும்பிட்டாலும் உங்களுக்கு ஒரு புண்ணியம் உண்டு. அதை விட்டுட்டு கட்ட பிரம்மச்சாரி பிள்ளையாரு, அவரை வாங்கிட்டு போறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி.
0: நம்மளுக்கு கல்யாணம் ஆகாத மேட்டு கழிவுகம் பூரா தெரிஞ்சு போச்சையா, குத்துமதிப்பாவே கண்டுபிடிக்கிறா. எனக்கு எந்த படமும் வேணாம்டா. போட்டவளையும் போன்லயும் வந்தவன் நேரில் இருந்து நிக்கிற மாதிரி தெரியுது. அவன் தானா இவன், எதுக்கு செக் பண்ணி பாப்போம். என்ன தெரியுதா, என்ன தெரியுதா சார் உங்களுக்கு, நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணிருக்கோமே, நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணி பேசிருக்கோம்ல சார். என்ன சித்தப்பிரபா பிடிச்ச மாதிரி முடிக்கிறான் சார். என்ன தெரியுதா, வாயில புண்ணா பாந்தி வருதா, என்னைய குலையா கொண்டு தெருத்தவா கிறுக்கு பிடிச்சு ஓட விட்டுருக்காடையா. அது சரி, அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது. ஒரே மாதிரி உலகத்துல ஏழு பேர் இருப்பாங்களாம், அதுல ரெண்டாவது ஆளையும் பாத்துட்டேன். இன்னும் அஞ்சு பேர் எங்கிட்டு இருக்காங்களோ, என்ன ரூபத்துல இருக்காங்களோ. ஐயா உங்களை பார்த்த சந்தோஷத்தை ரெண்டு பேரும் டீயை குடிச்சு கொண்டாடுவோம். வாங்க அட, வாய் தான் பேச முடியாது, ஒரு வாய் டீ குடியா குடிக்க முடியாது. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். வாயில புள்ள வந்துட்டு இருக்கு ராஸ்கல், மரியாதை உட்கார்ந்து இருக்கீங்க, உட்காந்து சார், உட்காந்து சார். யோ நல்லா பேசல, ரெண்டு டீ போடியா சார். உங்களுக்கு கண்ணு தெரியாம இருந்தா கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் சார். ஊமையும் தெரிஞ்சுக்கு பின்னாலதான் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மணிய மணிய பாக்குறீங்க, ரொம்ப அவசரமோ? யோ சீக்கிரம் போடியா சார், போகணும்
2: சார்.
0: என்ன அவன் குரல் கேக்குது, நான் ஒரு மடையன், இவர் தான் ஊமியாச்சே. இந்நேரம் பார்த்தாலும் அவன் நனவுலயே வாழ்ந்துகிட்டு இருக்கானப்பா
2: சார்.
0: மறுபடியும் அதே குரல் கேக்குது, ஒருவேளை ரேடியாவில இருந்து வருமோ
2: சார்.
0: அவன் தான் கூப்பிடுறான், ரேடியாக்குள்ள இருந்து கூப்பிடுறான். என்ன என்ன,
3: யோ என்ன, ரேடியோ ரிப்பேரியா?
0: ரேடியா ரிப்பேரா? அப்ப சார் சார்னு எங்க இருந்து வருது
2: சார்? சார்
0: ஆ வாய் அசைது, வாய் அசைது
2: சார், சார், சார்.
0: இங்க இருந்தா கேக்குது, இங்க இருந்தா கேக்குது. ஐயா பேச மாட்டேன் ஊமைன்னு சொன்னீல்ல.
2: பேச மாட்டேன்னு ஊமை எப்படா சொல்லுவான், அறிவில்ல உனக்கு.
0: சரிப்பா பேசாமே ஏன் இருந்த?
2: தினமும் ஒரு மணி நேரம் நான் மௌன விரதம். சின்ன வயசுல எனக்கு சரியா பேச்சு வராதான்.
0: உனக்கு
2: சின்ன வயசுல? அப்ப எங்க அம்மா வேண்டிக்கிட்டாங்களாம், என் பையனுக்கு நல்லா பேச்சு வந்ததுன்னா தினம் தினம் ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருக்க வைக்கிறேன்னு பேச்சு அம்மனுக்கு. அதனால ஒன்பதுல இருந்து பத்து மணி வரைக்கும் நான் பேச மாட்டேன்னு சொல்றதுக்காக வாட்ச் உங்ககிட்ட காமிச்சா, அதை நீ வாட்ச் பண்ணாம அதை புடிச்சு அமைக்கிட்டு மடத்தனமா ஏதோ பேசிட்டு இருக்க ராஸ்கல்.
0: அந்த டைத்துக்குள்ளதான் வந்து நான் சிக்கிறேனா? அது உன் டைம் இல்லப்பா, ஏன் டைம்?
2: இந்த டீ
0: எனக்கு, டீ வேணாம்.
2: எனக்கும் வேணாம்,
0: எனக்கு காசு மிச்சம்.
2: டீக்கும் கிளாஸுக்கு நீயே காசை கொடுத்துரு, குடுறா, தேடிட்டு இருக்காத, குடு.
0: வேற சில்லற இல்லையே, நூறு ரூபாய் தலால இருக்கு, இந்தாப்பா
2: மிச்சத்தை போடு.
0: என்ன காப்பாத்து,
4: ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றி. நீங்க யாரோ எவரோ யார் பத்தபில்லையோ, உங்ககிட்ட சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல.
0: படுத்துறாயா, படுத்துறான். அவன் படுத்துற வாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல இருக்கு.
2: தொங்கு, தொங்குடா.

0: திருத்தணி முருகன் பழனி
1: தைப்பூசம் வரப்போதுனா போதும் இந்த மாதிரி வேலை வெட்டியதெல்லாம் வேஷம் போட்டு கிளம்பிட்டாங்க வசூல் பண்றதுக்கு.
2: ஏய் நிறுத்துடா, ஹாஃப் அன் அவர் இருக்கு.
0: எதுக்கு
2: இந்த டிரஸ் வாடகை டைம் முடியாதுக்கு?
0: ஐயோ இன்னும் கலெக்ஷனே ஆகலையா? ஆனதுக்குனால எனக்கு

0: இவளுகளை பார்த்தாலே பழைய சோறு கிடைக்காத. வண்டி திருப்பு, வண்டி திருப்பு. ஏன் நிக்கணும்?
1: பாக்கத்தே வந்திருக்க முருகா.
0: உங்களை முருகன் பாக்குற மாதிரி இல்ல.
1: பாக்க கூட வேண்டாம் முருகா, அருள் மட்டும் கொடு முருகா.
0: அருளா? பண்பாடு இல்லாட்டியாச்சும் பக்தியாச்சும் இருக்கேன். சரி, அருள் தர்றேன். முதல்ல உண்டியில காணிக்க போடு.
1: காசு கொடுப்பதற்கு என்ன, கற்பூரமே காட்டுறேன்.
0: காட்டு காட்டு காட்டு.
1: பாட்டி, கொய்யா பழம் இருக்கா?
0: கொய்யாவா? நல்ல கனி, நல்ல கனி. நடக்கட்டும்
1: முருகா. ஆ காட்டு.
0: ஆடி பாவியலா, நாதாரி குடும்பம் நினைச்சா நாசக்கார குடும்பம் அவள இருக்கு. அநியாயமா ஒரு உசுர கொல்ல பாத்தீங்களடி.
2: இப்படி சாமி வச்சம் போட்டு ஊரு ஏமாத்திரியே, அதுக்குத்தான் அந்த தண்டனை. ஏண்டா இந்த பொழப்புக்கு கௌரவமா பழுப்பு வைக்கலாம்லடா.
0: கௌரவத்தை பத்தி நீ பேசாத. ஒருத்தி இங்க இருக்கா, இன்னொருத்தி எங்க?
1: அவ வேலுவோட மேக்னிஷியோ சினிமாக்கு போயிருக்கா.
0: இந்த பார், ஒண்ணுக்கு ஒண்ணுதான் நம்ம கல்ச்சர், ஒண்ணுக்கு ரெண்டுங்கிறது நம்ம கலாச்சாரத்துக்கு அவமானம். ஏ கலவி, இதெல்லாம் நான் கேக்குற இல்லையா?
2: தப்பேலோட தருதல, உலகத்துல எல்லாமே ரெண்டு தான்டா. பூமிக்கு துருவ ரெண்டு, பரப்புக்கு சாதி ரெண்டு, பொண்ணுக்கு வீடு ரெண்டு, வீட்டுக்கு வாசல் ரெண்டு, மனுஷனுக்கு கண்ணு ரெண்டு, கை ரெண்டு, காலு ரெண்டு, காது ரெண்டு, உள்ள இருக்க கிட்னி கூட ரெண்டு. என் பேரனுக்கு ரெண்டு இருந்தா என்னடா தப்பு?
3: சபா, இப்பவே கண்ண கட்டுது.

0: வாங்கிக்கிட்டேன்
1: ஒரு அப்பா
0: கைய கட்டுற கை கட்டுற ஒரு பல்ல கிளம்பி எவன உடச்சான் யாரு வேணும் நடு ரோட்ல கார் எடுத்துறான்
1: யோ வைப்ரேஷன் என்ன நடு ரோட்ல உட்காந்துருக்க அப்பா வாப்பா வாப்பா வடிவேலு நல்ல நேரம் பத்தாயிரம் வந்திருக்க கடவுளா பார்த்தா அனுப்பி வச்சிருக்கான் இந்த ரோட கிராஸ் பண்ணது ஒரு குத்தமா அப்படின்னு என்ன பிடிச்சி உட்கார வச்சிருக்காரு நீ தப்பா என்ன காப்பாத்தணும் உன்னைய நீதான் பெரிய தாளா வச்ச அது எங்க ஊர்லப்பா இந்த ஊர்ல நீ தானே சாதாரண ஆளா நீ பரமசிவன் கழுத்துல இருக்க பாம்பு மாறிப்பா ஆஹா ரொம்ப தூக்கி வச்சு பேசுறானே நம்ம பவரை காட்டிட வேண்டிதான் ஹலோ அவனை ரிலீஸ் பண்ணுங்க
0: நீ யாரு
1: யாரா பகவதி தெரியுமா
0: தெரியும்
1: சின்ன பகவதி
0: தெரியாதா
1: தெரியாதா அவன் வெளியே வரமாட்டான் வந்தா போட்டு தள்ள அவன் போமாட்டான்
0: யார் அந்த நாதாரி
1: மரியாதையா பேசியா நான் தான் அந்த சின்ன பகவதி
0: நீங்க என்னது
1: பயம் இருக்கட்டும்
0: என்னடா சவுண்ட் பகவதி பேர் சொல்லி பந்தாவை கட்ட

0: தரும் சுகம் தந்தாய், கனவும் கலைய சுகமும் முடிய
1: மூக்காய் கூப்பாயி சகப்பி கஸ்தூரி மீனாட்சி தங்கப்பல் காரைய தங்க மகளுக்கும் வாஜாரையாவுக்கும் தைவாசம் கல்யாணம் எல்லாம்.

0: இட்லி வேணுமா?
1: எங்கேயுமா சட்னி சாம்பார் காசு மாதிரி
0: காசு காசு இல்லையா? சரி சாப்பிடு போ. பசின்னு வந்த உனக்கு நான் ரெண்டு இட்லி தான் ஏன் கொடுத்தேன், அதுலயும் உன்னை நாய்க்கு வச்சுட்டியே, நீ தான் ஏன் மனுஷன், சாப்பிடியா? ஏயா, நாய் எலும்ப கடிக்கிற மாதிரி சைடு வாங்கி கடிக்கிற, என்னாச்சு? ஐயோ, சூடு போட்டிருக்கு. யாரையா? பொண்டாட்டியா? அடிப்பாவி, வாயா.
2: பூங்காத்து திரும்பும்
0: வாயா,
2: ஏன் பா
0: சும்மா வாயா,
2: விரும்புமா
0: உக்காரியா.

0: ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து போட்டதான் புண்ணாரம், எடுத்துட்டு போய் போட்டுக்கிறியாயா? என்னையா
1: இதுக்கு போத்துக்கு? யாது இதுக்கா? யாது இதுக்கா?
0: அடப்பாவுமே, டிவியில தமிழ் நியூஸ் வாசிக்கிற பொண்ணு மாதிரி பேசுறியா?
1: அதுக்கு இதுக்கு பயமாவது நெஞ்சு குழு குழு எதையா வச்சுக்கிட்டு சதவப்படாத போவோம் பொழப்பாது.
0: சரி சரி, தினமும் இங்கே வாயா, நானே போட்டு விடுறேன்.

0: பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: Your voice, I am singing song. Soup song.

0: ஓகே அசன்ஸ் பாய் த பாய். புதுசா வரப்போற இன்ஸ்பெக்டர் என்னைய பத்தி பெருமையா பேச சொல்லி பல கட்டுரைகளை எழுதி குத்தனே, அதை பூரா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா?
1: மனப்பாடம் பண்ணிட்டேன்.
0: எங்க சொல்லு,
1: முதல்ல அவரை பேச சொல்லுங்க.
0: அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. யூ டாக்கிங்,
2: நீங்க ஒரு கேனா.
0: என்ன
1: பண்ற? அந்த இடத்தை நல்லா தொடச்சு தோணத்தை தொங்க விடு. வாங்க எல்லாரும்.
0: ஐயோ, கான்ஸ்டபிளா போய் இன்ஸ்பெக்டர் ஆவறா? ஏகாம்பரம் அலர்ட் ஆயிக்கடா, அலர்ட் ஆயிக்க.
3: வெல்கம், தேங்க்யூ வெரி மச். ஸ்காட் சல்யூட்.

0: ஒரு உயர் அதிகாரி வரும்போது சல்யூட் எடுக்கணுங்கிற அறிவில.
1: Yes sir.
0: Salute in your right hand.
1: Right sir.
0: Follow me. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், இதுவரைக்கும் நீங்க எல்லாம் எப்படி இருந்தீங்கிறது முக்கியம் இல்ல, இனிமே எப்படி இருக்க போறீங்கிறது தான் முக்கியம். ஓசியில டீ குடிக்கிறவங்க, வண்டி கடையில எச்சி பிரியாணி சாப்பிடுறவங்க, மார்க்கெட்ல மாமூல் வசூல் பண்றவங்க, எல்லாத்துக்கும் மேல பிச்சைக்காரர்கிட்ட பணம் புடிங்கி திங்கிறவங்க எல்லாரும் எல்லாத்தையும் இதோட நிறுத்துக்கணும். இதுவரைக்கும் ரவுடிங்களை பார்த்து நீங்க பயந்தது போதும், இனிமே ரவுடிங்க உங்களை பார்த்து பயப்படணும். அந்த மாதிரி நீங்க நடந்துக்கணும். இந்த ஊர்ல யார் யார் மேல என்னென்ன கேஸ் இருக்கு, டோட்டல் ரவுடிங்களோட லிஸ்ட், நாச்சியார் பொறுத்த அத்தனை டீடைல்ஸ் இன்னும் 5 நிமிஷத்துல என்னுடைய டேபிள் மேல இருக்கணும். ஓகே
1: ஓகே சார்.
0: அத இந்த என்கவுண்டர் ஏகாம்பரம் கிட்ட கொடுத்துருங்க.
1: ஐயோ கூப்பிடுறானே கூப்பிடுறானே, தனியா கூப்பிடுறானே. கான்ஸ்டபிளா இருக்கப்பவே கை நிட்டுமா, இப்ப இன்ஸ்பெக்டர் ஆயிட்டான், என்ன பண்ண போறானோ? அப்படி ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. சார் மலை நல்லா இருக்க, மலை
0: மலை இல்ல மருத மலை. ஆமா, புதுசா வேலைக்கு வந்த போலீசுங்களை எல்லாம் டீ வாங்கிட்டு வர சொல்றியாமே?
1: நோ சார்,
0: எனக்கு
1: ஏற்கனவே போலீஸ்காரங்க பூரா மாமா மாமான்னு மணிக்கூர் முறை சொல்றாங்க, இப்ப நீங்களே அதை கன்ஃபார்ம் பண்றீங்க சார், என்ன சார் நியாயம் அது?
0: ஏன் செய்ய மாட்டியா?
1: நோ சார், நான் செய்ய மாட்டேன்னு உங்களுக்கு எந்த கிறுக்கே சார் சொன்னா? நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் இந்த ஏகாம்பரம் சின்சியரா சீரியஸா செய்வா சார். வர சார்.
0: ஏகா சார், செட் இன் பண்ண மட்டும் போதாது, நியாயமா
1: ஜிப்பும் போடணும் சார்.
0: முதல்ல ஜெட் போடணும்.
1: ஐயோ தேங்க்யூ சார். சார் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சார், இந்த ஜட்டி மேட்ரு நமக்குள்ளேயே இருக்கட்டும் சார்.
0: அது நீ நடந்துக்கிற பொறுத்து இருக்கு.
1: முதல்ல கந்து வெட்டி காத்து கடனை வாங்கி நாலு ஜட்டியை வாங்கிடணும்.

0: இப்ப எப்படி இருக்கு?
1: அதே மாதிரி தான் இருக்கு.
0: இது எத்தனை சொல்லுங்க?
1: ஒண்ணு.
0: இத நான் ரெண்டு வேர்ல காட்டுறேன், நீங்க ஒண்ணு சொல்றீங்க.
1: எனக்கு எல்லாமே பாதியா தான் தெரியுது சிஸ்டர்.
0: கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வலது கண்ணில் ஆபரேஷன் பண்ணிருக்கு.
2: ஆபரேஷன் பண்ணிட்டீங்களா? நான் விஷம் குடிச்சு வயித்த வழியில வந்து அட்மிட் ஆனேன். எனக்கு ஏன் நர்ஸ் வலது கண்ணில் ஆபரேஷன் பண்ணி விட்டீங்க?
3: நீங்க கண்ணு சரியா தெரியலன்னு ஆஸ்பத்திரிக்கு வந்தா வயித்துல ஆபரேஷன் பண்ணிட்டீல.
0: சாரி சார், ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, ஆபரேஷனை மாத்தி பண்ணிட்டா
4: டாக்டர். சின்ன தப்பு.
2: சப்போஸ் அந்த ஆள் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷனுக்காக வந்து அட்மிட் ஆயிருந்தா என் கதி என்ன ஆயிருக்கும்? யாரு அந்த டாக்டர்? டாக்டர் எங்க?
0: அங்க
2: அங்க.
0: ஒழுங்கா சாப்பிடு, இல்ல அந்த ஒத்த கண்ணுகிட்ட புடிச்சு கொடுத்துருவேன்.
2: அசிங்கமா போச்சு. வயித்த வலி அட்மிட் ஆன எனக்கு வலது கண்ணுல ஆபரேஷன்
5: பண்ணீங்க.
2: நீங்க இப்பதான் பிளஸ் டூவே பாஸ் பண்றீங்களா?
3: சாரி, இந்த விஷயத்த வெளியில சொல்லிடாத. நான் ஒரு பைய வச்சு அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி நீ ஒரு ஐய வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ.
2: டாக்டர், நீங்க ஒரே ஒரு காலை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா?
3: ஏன் கேக்குற?
2: சும்மாதான் கேட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா?
1: போலி டாக்டருக்கு ஒரு தீர்ப்பு சொன்னேன். என்ன பாட்டி கருப்பா உட்கார்ந்துருக்கிறது? டேடி தானே.
6: மை சன், உனக்கு ஒரு கண்ணு போனாலும் ஊர்கண்ண திறந்துட்டேன், நானும் தெரிஞ்சிட்டேன். என் நிலத்தெல்லாம் ஏழை விவசாயி கொடுத்துட்டேன். அம்மா ராஜா, எனக்கு ஒரு ஆசை, உன் கூட சேர்ந்து ஒரு கலர் போட்டோ எடுத்துக்கலாமா?
1: அதுலயும் பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் விழுவ. பரவாயில்லையா?
6: சும்மாரா, விளையாடாத. இத பாரு ராஜா, நானும் உன் கூட சேர்ந்து கிராமம் கிராமமும் பிரச்சாரம் பண்ணலாம்னு இருக்கேன்.
4: மகன் திருந்திட்டான். சூப்பர் சூப்பர் சூப்பர் அப்பு தோல் கிளப்புங்க.

0: Tengo acá, maca.
1: பூபதி, உன் கனவு கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பேலன்ஸே சொல்லிட்டேன், இல்லைனா தலையே வெடிச்சிரும்.
2: ஆமா ஆமா, இந்த மாதிரி நம்ப முடியாத விஷயங்களை சொன்னா தலை வெடிக்காம வேற என்னடி செய்யும்?
1: என்ன நீ பூபதி என்னமோ ரீல் விடுற மாதிரி பேசிட்டு இருக்க.
2: அதுல என்னடி சந்தேகம்? இவர் ஐஏஎஸ் படிப்பாரா, கலெக்டர் ஆவாரா, சிஎம் ஓட ஸ்ட்ரெயிட்டா பேசுவாரா, அது பார்த்து அவங்க அப்பா அழுவாரா, அவங்க அப்பா பார்த்து இவர் அழுவாரா, இவங்களை பார்த்து தவாலி அழுவாரா, அவரை பார்த்து கலெக்டர் ஆபீஸே அழுதுச்சான்.
3: ஏன் சிரிக்கிறது நிறுத்திட்டீங்க? சரிங்க, நல்லா அடிவயிறு குழுங்க குழுங்க வலிக்க வலிக்க சிரிங்க. ஏங்க, நான் படிச்ச ஒரு பெரிய கலெக்டர் ஆகணும், அதுவும் கோயம்புத்தூருக்கே கலெக்டர் ஆகணும்னு கனவு காணது ஒரு தப்புங்களாங்க? படிப்புல நான் ஏன் வீக்கானனு யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? உங்களால யோசிக்கவே முடியாதுங்க. ஏன்னா என்னோட லைஃப் ட்ராஜடி அவ்வளவு பெரிய ட்ராஜடி. பிரியா, நீங்க மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணு, எனக்காவது கிச்சனுக்கு போய் சமைச்சிருக்கீங்களா? வேண்டாம், கிச்சன் எப்படி இருக்குன்னு அதை பாத்துருக்கீங்களா? நாங்களும் அப்படி இல்ல. சின்ன வயசுல எங்க அம்மா தவறிட்டாங்க. 5 வயசுங்க, 5 வயசுல இருந்து எங்க அப்பா மணிக்கு நான் தான் சமைச்சு போட்டு இருக்கேன், தெரியுமா? உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் எழுதுற அந்த கையால டெய்லி காலைல எங்க அப்பனுக்கு டீ போட்டு கொடுத்து சாப்பாடு செஞ்சு புளிக்கோளம் வச்சு அவசரமா ஸ்கூலுக்கு போய் அரைங்குறையமா படிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து நைட் சமைச்சு போட்டு எங்க அப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாமான்கள் எல்லாம் கழுவி வச்சு சமைக்கட்டு விட்டு வெளியே போகும்போது 10:11 ஆயிடும். அதுக்கப்புறம் நான் தூங்க வேணாமா? நான் எங்க படிக்கிறது? இந்த மணிக்கு சமைச்சு போட்டு சமைச்சு போட்டு என் கலெக்டர் கனவு என் வீட்டு அடுப்புங்கரையில கருகி போச்சு. இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரியும்? ஈஸியா அடுத்தவங்களை பார்த்து கை கொட்டி சிரிப்பீங்க. உங்களுக்கு பொழுது போறதுக்கு என்ன மாதிரி ஒரு எழுச்சா வாங்க வேணும், அவ்வளவுதானேங்க? சரிங்க, நல்லா சரிங்க. நான் அழுதாத உங்களுக்கு சிரிப்பு வரும்னா நான் வேணா டெய்லி 1 hour உங்க ரூமுக்கே வந்து கலெக்டர் ஆக முடியல என்ற சோகத்தை சொல்லி அழுதுட்டு போறேன். நல்லா மனசு விட்டு ரெண்டு பேரும் சிரிங்க. ஏ புட்டி, நீயும் சிரி.
4: நீ பொம்பளை மாதிரி அழுதுட்டு இருக்க?
5: ஒண்ணு இல்லப்பா, உடனே கலெக்டர் ஆகலாம உடனே அடுப்படியிலே போட்டு வாழ்க்கையை கருக்கிட்டாங்க. கவலைப்படாத பூபதி, நீ என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு கலெக்டர் ஆயிருது.
4: நான் கலெக்டர் ஆகிறனும் இல்லையோ, நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆட போறடா. கேன கிறுக்கா, போய் வேலையை பாரு. லூசு
5: லூசா, இவனுக்கு ஆதான் அழுதுக்கிறந்தா லூசு போறா. சே, நம்ம வீக்னஸ் வீணாவுல போச்சு. சே.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெல்லமுதம், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சந்நிதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு சாந்தா, பாடு.

0: இவ்வளவு படிச்சிருக்கீங்க, அவசரமா போகணும்னு சொல்றீங்க. இவ்வளவு தானே, நீங்க புறப்படுங்க முதல்ல.
1: Thank you sir.
2: மச்சான் கிரேட். Thank you sir.
1: Yes ke.
3: எங்கட போய் தொலைஞ்சீங்க?
1: காவல்துறையோட ஒரு சின்ன பிரச்சனைடா. ஸ்கூல்ல எழுதின லீவ் லெட்டர் அப்படியே சொன்னே விட்டுட்டாரு.
2: அவ இப்ப எங்கட போனா?
3: இதோ உள்ள தான் போனா.
1: என்னடா இது, இந்த பில்டிங்ல எங்கயுமே வாசல் ஜன்னல் எதுவுமே இல்ல, எப்படி உள்ள போனா? ஓ, கீழ வச்சிருக்கங்களா?
2: மிஸ் பண்ணிட்டேன்டா.
4: டேய், டென்ஷன் ஆவாதடா. முத தடவை லவ் பண்ற அப்படிதானே இருக்கும்.
2: டேய், உள்ள போய் பார்க்கலாமா?
1: போடா, இப்பதான் போலீஸ்கார்ட்ட இங்கிலீஷ் பேசி உன்னை காப்பாத்தி கூட்டு வந்தேன். கூர்க்காட்ட பேசுறதுக்கு எனக்கு நேபாளி தெரியாதுடா.
4: டோன்ட் வரிடா, நம்ம பஸ் ஸ்டாப்ல தான் ஏறா, இந்த பில்டிங் தான் வரா. நாளைக்கு காலையில இவளை பத்தி எல்லா விவரமா டீடைலா உனக்கு சொல்றேன்.
1: இவன் இதையே தொழிலா பண்ணலாம், கூடிய சீக்கிரம் ஆபீஸே போட்டுடலாம். வரண்டா.

நகர் டாஸ்மாக்ல ஒரு ஆஃப் ஒன்னு ஆச்சு முச்ச, இன்னொரு கட்டிங் தாங்கும். ஆனா என் கையில டப்பு இல்ல. அப்போ ட்ரிப்ளிகே நட்டியில பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கால் பண்ணா, ஃபுல் ஒன்னு இருக்கு சொன்னா, சீக்கிரம் வந்துன்னு சொல்லி வச்சா. ஐயோ வயிற்றுல பீரவாத்தா, மாமா வேலண்டினோ ராசிதா. சர்புர்னு பைக்க எத்த டிராபிக் எஸ்ஐய தட்டி விட்ட. ஹாய் மச்சா, ஹவ் ஆர் யூ? ஃபர்ஸ்ட் 45 ஊத்தி குத்தான்.

0: இப்ப நீ என்ன பண்ற, இந்த 5 ரூபாய் கொண்டு போற, இரு போய் அவட்ட வாங்க 4 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு மிச்சம் 1 ரூபாய் வாங்குற மாதிரி பேசி அவ ஹார்ட்ட டச் பண்ணிரு, முடிஞ்ச கையையும் டச் பண்ணிரு.
1: இங்கிலீஷ் நல்லா பேசுறா,
0: அது ரொம்ப முக்கியம். போப்பா,
2: ஹலோ, என்ன வேணும்?
1: கரெக்ட் பண்ணலாம் வந்தேன்.
2: என்னது?
1: கணக்கு பண்ணலாம் வந்தேன். ஐயோ, அதுவும் இல்ல, கணக்கை கரெக்ட் பண்ணலாம் வந்தேன். லோன் அமௌண்ட் 4 ரூபீஸ்.
2: ஹலோ, என்ன பண்றீங்க?
1: அது அது காசு உங்க பக்கம் தள்ளி
2: வச்சேன். 1 ரூபாய் இல்ல. ஸ்டாம்ப் வாங்கிக்கிறீங்களா?
1: பரவாயில்ல, கொடுங்க.
0: என்ன பண்றது? இப்ப நீயா ஸ்டாம்ப் வாங்கி ஓ முத்திரைய குத்துற?
1: முத்திரை உள்ளுக்குள்ள போஸ்ட் பண்ணல குத்துறா?
0: ஐயோ, படுத்துறானே படுத்துறானே. முத்திரைன்னு சொன்னது ஓ மேட்ட சொல்லுன்னு சொன்னப்பா. ஓ போடாத போ.
1: ஓகே,
0: இப்பவே கண்ண கட்டுது.
1: ஏங்க என்ன, உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல?
0: இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான்.
1: நேத்து நான் பஸ்ல காசு இல்லாம தவிச்சப்ப நீங்க மட்டும்தான் எனக்காக டிக்கெட் எடுத்தீங்க. அதுக்கு என்னங்க? ஒன் மினிட். என்னடா, எது கூப்பிட்ட?
0: கூப்பிட்டா?
1: நீ தான் இப்படி கமான் கமான்
0: கமான் கமான் கூப்பிடுறதுக்கு நீ என்ன குதிரையா? அப்படியே கண்டினியூ பண்ணு சொன்னப்பா.
1: சொதப்பிட்டான். நெக்ஸ்ட் என்ன பண்ற?
0: வீட்டுக்கு போவோம். லவ் பண்ண லவ். இந்த 1 ரூபாய் வச்சுக்கிட்டு மறுபடியும் ஸ்டாம்ப் வாங்கி ஆரம்பி.
1: 1 ரூபாய் ஸ்டாம்ப் வச்சு என்னத்த பேசுறது?
0: பேச தெரியாதா?
3: இங்கிலாந்து
0: நீ பண்ணிக்கிற,
1: நீ தான ஸ்டாப் சொன்ன.
0: ஸ்டாப் சொன்னது இவரப்பா. நீ கண்டினியூ.
3: இப்ப நான் ஸ்டாப்.
0: ஐயோ, அவன் கண்டினியூ, இது ஓன் கண்டினியூ. நீ கண்டினியூ.
3: இங்கிலாந்து குயின் எலிசபெத் இருக்காங்களே, அவங்க நாட் ஓன்லி ஏ இங்கிலாந்து குயின் பட்
0: அங்க என்ன கிணறா வெட்டிட்டு இருக்காங்க பேசியா?
3: ஷி இஸ் எ ராணி. பட்
0: இது வரைக்கும் 68 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் வாங்கிருக்கு. ஐ லவ் யூ மூணே மூணு வார்த்தை உன்னால சொல்ல முடியலையா?
1: ஒவ்வொரு தடவையும் ஒரு டிஸ்டர்பன்ஸ். இன்னும் 1 ரூபாய் கூட.
0: நோ, நீ ஒழுங்க கண்டினியூ பண்ண மாட்டேன்.
3: கண்டினியூவா? இங்கிலாந்துல குயின் எலிசபெத் இருக்காங்க,
0: அத பத்தி பேசினா டயர்டா கிடக்குற. மறுபடியா எந்திரிச்ச? படியா பசங்க.
1: இப்ப இந்த ஸ்டாம்ப் எல்லாம் என்ன பண்றது?
0: இனிமேல் ஐடியா சொல்றதா இருந்தா என் பிரெயினுக்கு பெட்ரோல் போடணும்.

0: ஆத்தா ஆத்தா ஆத்தா, உனக்கே இது அடுக்குமா? இது நீதியா, நியாயமா, நேர்மையா, தர்மமா? ஓ பக்த, என்ன இப்படி
1: கவுத்துட்டே? அட பாவி, கிளார் அடிக்கிறதா ஹெட்லைட்ல இருந்து? நீயா கவுத்துட்டே? என்ன கவுத்துட்டேங்கறியடா? நிமிர்றா. ஆமா, நீ யாரு?
0: நீ யாரு அத கேக்க?
1: ஆ, என்ன பார்த்தா யாருன்னு கேட்ட? நான் தாண்டா ஜூனியர் அத்தா.
0: அச்சா அச்சா அச்சா, என்ன மன்னிச்சிரு. நீயே என் சோக கதை கேளு.
1: சொல்லு.
0: எனக்கு அஞ்சு பெண் குழந்தைங்க. ஆறாவது குழந்தையாது ஆண் குழந்தையா கொடுன்னு இந்த ஆதாட்ட வேண்டிட்டேன். அதையும் பெண் குழந்தையா கொடுத்துட்ட.
1: உன்னோட பொருளாதார நிலைமைக்கும் இந்த இத்து போன பாடிக்கும் உனக்கு ஆறு குழந்தைகள் அவசியமாயா? எப்படியா வச்சு காப்பாத்துவ?
0: மரம் வச்சு ஆத்தா தண்ணி ஊத்தாமல விட போற?
1: அவ என்ன தோட்டக்காரியாயா? நீ வச்சிட்டு போற மரத்துக்கெல்லாம் தண்ணி ஊத்துறதுக்கு உனக்கெல்லாம் தண்ணி ஊத்துனா பத்தாதியா? ஒரு பக்கெட் நிறைய ஆசிட் அள்ளி அப்படியே மூஞ்சில ஊத்தணும்.
0: தப்பு தப்பு. ஆத்தா நீயே கேளு, எனக்கு பிறக்க போறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையானே? சீட் எழுதி போட்டேன், ஆண் குழந்தை சீட் வந்துச்சு.
1: அடா பாவி, கடைசியில ஆத்தாவை லாட்டரி டிக்கெட் ஏஜென்ட் மாதிரி ஆக்கிட்டே. ஐயா, நீயா சீட்டு எழுதுவ, அதை நீயா சுருட்டுவ, கொண்டாந்து நீயா போடுவ, அப்புறம் அதை பிரிச்சு பார்த்துட்டு ஆத்தா மேல பழிய போடுறீங்களே, திருந்த மாட்டீங்களா ஐயா?
0: தப்புதான். ஆறும் பெண் குழந்தைய பத்துட்டேன், நான் இனிமே என்ன செய்யணும்?
1: ஒன்னும் கவலைப்படாதயா, பொன் குழந்தைங்க ஒன்னும் கேவலமானதுங்க இல்ல, அதுங்களையும் ஆண் குழந்தைங்க மாதிரி வளர்த்து காட்டியா?
0: சரி, இனிமே குழந்தை பெத்துக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்?
1: எதுவுமே செய்யக்கூடாது.
0: அப்படியே செய்யறான் ஆத்தா?
1: செய்யக்கூடாதுன்னா செய்யறேன்ட்டு போறானே.

0: எங்களை காப்பாத்துங்கண்ணே.
1: என்னடா மாலை கழுத்துமா ஓடி வரீங்க, மண்டபம் கிடைக்கலையா?
0: இல்லனே, நான் வேற ஜாதி இவ வேற ஜாதி, நான் வேற மதம் இவ வேற மதம், எங்க காதலுக்கு இந்த ஊரே
1: எதிர்பார்க்கணும்.
2: ஓடி போய் தாலி கட்டுறதுக்கு பேரு கல்யாணம் இல்ல.
1: பின்ன
2: நாலு பெரிய மனுஷங்க முன்னிலையில நடக்கிறதுக்கு பேரு தான் கல்யாணம்.
1: உங்களுக்கு தேவை பெரிய மனுஷங்க
2: தானே?
1: ஃபாலோ மீ. பாத்தீங்களா, கல்வி கண்டிறந்த கர்ம வீரர் காமராஜர், சட்டமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர், ஏழைகளின் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இவங்க எல்லாம் பெரிய மனுஷங்க
2: தானே?
1: அப்ப இவங்க தலைமையில இவங்க முன்னிலையில இப்ப கல்யாணம் நடக்க போகுது. ஓகே,
3: கட்டா தாலிய அட்ரா மேலத்தை ஊட்டிட்டு வா.
0: ரொம்ப நன்றிங்கண்ணா.
1: இருக்கட்டும். எப்படி,
2: மிக அற்புதமான தீர்ப்பங்க.
1: இன்னும் சில பெரிய மனுஷங்களா இருக்காங்க, அவனுடைய போட்டோக்களை உள்ள ஒட்டி வச்சிருக்கேன்.
4: அண்ணா அண்ணா, கையோட கையா எங்க கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருக்க.
1: இதா என் பொழப்பா, அதெல்லாம் முடியாது. போயா
2: என்ன செய்ய போற?
1: இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்.

0: முனுசாமி, இந்த ஊர்ல குழந்தைங்க கொழு கொழுன்னு செவப்பா இருக்குதுல்ல, எனக்கு தான் குடுத்து வைக்கல.
1: ஏன் பெருமைச்சுடுற?
0: கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆயிடுது, இன்னும் குழந்தை இல்ல. நானும் வேண்டாத தெய்வம் இல்ல.
1: அடி கள்ளி, என்கிட்ட ஒரு வாரம் சொல்லி நான் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டேன். சந்தேகப்படாதயா, எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு.
2: என்ன விட்டு தனியா நீ மட்டும் போறியாக்கும்?
1: அவசரப்படாத, அங்க உன் பொண்டாட்டி தனியாத்தான் போகணும்.
2: வைத்தியர் என்ன பார்க்க மாட்டாரா?
1: அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் கொடுப்பாருயா.
2: அந்த வேற நான் பார்க்க கூடாதா?
1: பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புருஷன் கூட வைத்தியம் பலிக்காதியா? எடுத்து சொல்லம்மா.
2: அவனே எடுத்து சொல்றது.
0: ஆனா ஒரு வைத்தியர் தானே கூட்டிட்டு போறேங்கிறாரு. நீங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? நீங்க வேணா ரூம்ல போயிருங்க, நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடுறோம். வாங்க போவில.
2: தொட்டை இடிச்சு போடுவேன், வாடா அந்த பக்கம்.

0: ஒண்ணு தொடங்கட்டுமா, அதிரடி களப்பட்டுமா, கேம்பெயின் அதான் திறக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: மப்புல அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: தரணி கோமள நூதனி சதன யுவன தரணி.
1: நகரியா, நானும் ஊருக்குள்ள எத்தனையோ மூஞ்சி பாத்திருக்கேன், ஆனா உங்க மூஞ்சி மாதிரி வளவளா முளமுளான்னு இருந்ததே இல்ல. கத்தி வைக்கிறதும் தெரியல எடுக்கிறதும் தெரியலீங்கன்னா அவ்வளவு நைஸா இருக்கு. இந்த மாசம் ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா தேவல.
2: எங்கடா கத்தியை வச்சுட்டு கிடக்குற?
1: எங்களுக்கு கிளைமேக்ஸ் இங்கதாங்க.
2: 5 மரக்கா 10 மரக்கா அரிசி கேட்டீங்க பரவாயில்ல, 5000 ரூபாய் கேட்கற அளவுக்கு வந்துட்டியா? விரலுக்கு தகுந்த வீக்க வேண்டு.
1: ஐயோ சாமி, நீங்க அப்ப சொல்லக்கூடாதுங்க. உங்களை நம்பி ரெண்டு மாடு வேலை பேசிட்டு அதை வச்சு நான் எப்படியாவது பொழைச்சிக்கல. நீங்க இல்லன்னு மட்டும் சொல்லிக்கலாங்க சாமி.
3: ஐயோ 15 லட்சம் கொண்டாங்க. 39 24 16. ஐயோ எனக்கு தான் அடிச்சிருக்கேன்.
2: ஆளு காலம் மாத்தி மாத்தி நம்பர் பாக்காதீங்கடா. சோப்பு காயத்துக்குள்ள சரைங்கடா.
1: எது என்ன சிறைங்கடா சுரைங்கடாங்கிற?
3: லட்சாதிபதி என்ன சொன்ன? 5000 ரூபாய் கேட்டதுக்கு பிச்சை காசு அது இதுன்னு என்னென்னமோ சொன்னீங்க. யூ வாண்ட் மணி 1 லட்சம் 2 லட்சம் அதுக்கு மேல வேணா 5 மட்டும் தூக்கி போட போய்கிட்டு போறியா? என்ன நான் பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு உட்கார்ந்து எழுதுரு. ஏ பொம்மை எழுந்துரு.
2: டேய் என்ன,
3: ஸ்டாண்ட் அப் மேன்.
1: நீ கொஞ்சம் சும்மா இரு. அவனுக்கு பைத்தியம் கித்து புடிச்சு போச்சு என்னமோ தெரியல. என்னடா ஆச்சு அவனுக்கு?
4: அவர் லாட்டரி சீட் விழுந்துருக்குங்க.
1: லாட்டரி சீட்டா?
3: I am 50 lakhs owner.
1: 50 லாசா?
4: அண்ணே தமிழ்ல சொல்லுங்கண்ணே.
3: அச்சா தமிழ்ல நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு.
4: 15 லட்சம்.
1: 15 லட்சமா இவனுக்கா?
3: Shut up your mouth. ஆற பார்த்து அவனுக்கா இவனுக்காங்கற இவர் அவர்னு சொல்லணும் தெரியுமா உனக்கு? பென்ஸ் கார் தெரியுமா உனக்கு? 1 கிலோமீட்டர் நேரத்துக்கு இருக்கும், முன்னாடி சக்கரமாட்டு ரவுண்டா இருக்கும். அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற? நீ கட்ட வண்டி கடகரா வண்டிலயும் போனவா? இது கிட்ட நமக்கு என்னடா பேச்சு? வாடா.

0: உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி
1: மார்க்கெட்ல வேலை போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன முத்திர கத்திரிக்கவா?
2: கை கொட்டி சிரிப்பார்கள்,
3: என்னோட இழப்பு இந்த ஊர் பெண்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும்.
4: What's your problem?
3: No marriage.
4: No marriage?
3: Yes.
4: What's your name?
3: கல்யாண சுந்தரம்.
4: கல்யாண சுந்தரம், கல்யாண மாங்கலே. Do you want to marry me?
3: ஓகே, அஞ்சு நான் தாலி கொண்டு வரலே, நான் என்ன பண்ணுவேன்?
4: I have a wedding ring.
5: Don't touch her. Hey Maria, what is happening?
3: இவங்கெல்லாம் யாருமா? உன்னோட சொந்தக்காரங்களா?
4: No. All of our husbands.
3: ஹஸ்பண்டா? மொத்தம் எத்தனை பேரு?
4: மொத்தம் 11. பாடி பெற்றோர் போயிருக்காங்க. இடுங்க பேலன்ஸ்.
3: பேலன்ஸா? அடி பாவி, இவங்களே ஒரு யூனியன் வச்சிருப்பாங்க போல் இருக்கு. இங்க ஏமாட்டனா? சரி போயிட்டு போகுது, கிடைச்ச வரைக்கும் லாபம். உள்ளூர்காரி தான் ஒருத்தையும் ஒத்துக்கல, ஒரு வெள்ளக்காரியாச்சும் ஒத்துக்கிட்டியே. வா முதல்ல பசங்க நடத்திடும். என்னடா வெள்ளக்காரங்க வரைக்கும் அடிக்கிறீங்க நீ?
5: Today is my quota.
3: உன் கோட்டாவா? அப்ப என் கோட்டா?
5: Wait, your quota next year March 15.

0: ஹீரோயின்லாம் வேணாம் மச்சி, ஹீரோயின் நல்ல பிரச்சனை, ஹீரோயின்லாம் வேணாம்.
1: செக் 1 2 3. பிம்பிள்ளி கா பில்லா பீ Songs for you, my love.

2 days leave. போற முடியல.

0: போய் ரெண்டு பழம் வாங்கிட்டு
1: வா. போக மாடமா
0: ஏதாவது வாங்கிட்டு வா போட. ரெண்டு பழம்
1: எனக்கார. எங்க அண்ணன் பழம் வாங்கிட்டு சொன்னாரு.
0: உங்க அண்ணன் கலெக்டரா? காசை விட்டு எவ்வளவு கொடுப்பையா?
1: சரி, ரெண்டு பழம் என்ன
0: வேலை? ரூபாய்க்கு ரெண்டு.
1: ரெண்டு ஒரு ரூபா.
0: ரூபாய்க்கு ரெண்டு.
1: ரெண்டு ஒரு ரூபா.
0: ரூபாய்க்கு ரெண்டு.
1: ரெண்டு ஒரு ரூபா.
0: உங்க கூட தலைவலியா? காசை கூட நீ பிச்சுக்க.

0: அண்ணே,
1: என்னண்ணே கூப்பிட்டீங்களா?
0: இந்தா ஒரு

0: என்னது
1: பழம்?
0: நான் உங்ககிட்ட எத்தனை வாங்கிட்டு சொன்னேன்?
1: ரெண்டு.
0: ஒன்னு இருக்கு, இன்னொன்னு எங்க?
1: இன்னொன்னு தாங்க இது.
0: ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்?
1: பழம் வாங்கிட்டு வர சொன்னீங்க.
0: எவ்வளவு கொடுத்த?
1: ஒரு ரூபா.
0: ஒரு ரூபாய்க்கு எத்தனை பழம்?
1: ரெண்டு பழம்.
0: ஒன்னு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க?
1: இன்னொன்னு தாங்க இது.
0: ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்?
1: பழம் வாங்கி சொன்னீங்க.
0: எத்தனை பழம்?
1: ரெண்டு பழம்.
0: நான் உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்த?
1: ஒரு ரூபா.
0: ஒரு ரூபாய்க்கு எத்தனை பழம்?
1: ரெண்டு பழம்.
0: ஒன்னு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க?
1: இன்னொன்னு தாங்க இது.

0: வித்து போயிட்டான் பாத்தியா, நீங்களும் கிளம்புங்க, நான் அப்படியே திரு திருவா அலையறேன். பின்ன என்னடா இன்டர்வியூ இன்டர்வியூ போய் பாக்குறேன், எனக்கு ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குதுடா.
1: நீ ஏன்டா வேலை வேலை அலையற, நீ ஏன் சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க வேண்டியதா?
0: ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கலாம் தான், இத வச்சு ஆரம்பிக்கலாம். டேய், அந்த ஆட்டோவை காட்டி அதை ஓட்டலாமான்னு சொல்ல வந்தேன், ஆனா அதுக்குள்ள அந்த அம்மா தப்பா புரிஞ்சுக்கிச்சு. போங்கடா, நீங்களும் உங்க அந்த பொண்ணை பத்தின டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி தரேன்னு சொன்னியே, செஞ்சியா?
2: இல்லடா, நீ உஷா சினிமா கூப்பிட்டான், போயிட்டேன்.
0: போடா, நீயும் ஐடியாவும். நாயர், இவன் டீ நாய்க்கு ஊத்து.
3: நாயர், கேன்சல்.
4: டேய் மனோ, காலையிலேயே டென்ஷனா இருக்க.
0: பின்ன என்னடா, உன் ஆளை பத்தின டீடைல்ஸ் கொண்டு வந்து தரேன்ட்டு உயிருள்ளவரை உஷாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்கிட்ட.
4: டோன்ட் வரிடா, அவ பேர் சத்யா, வயசு 21, அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி, அப்பா பேரு மாணிக்கம், அம்மா பேரு கோமதி, நிர்மலான தங்கச்சி இருக்கா, வீடு நம்பர் 21, 12th அவென்யூ, அசோக் நகர்.
0: இந்த பின் கோட விட்டுட்டியடா,
4: 600083.
1: வாழ்த்துக்கள்.
0: அதுக்கு போய் சாரிங்க, என்ன மன்னிச்சிருங்க, கீழே விழுந்து அழுது புரண்டு.
4: அப்படியா?
0: ஆமா. தெரியாம பட்டுச்சுடா.
5: இப்ப என்ன
0: மறுபடியும் தெரியாம பட்டுருச்சு.
5: இப்ப தெரிஞ்ச படம் பாருங்க.

0: என்ன அடுத்த வாரம் பதவியே போயிருன்னு சொல்றா? இது வேலையை முடிக்கணும் சொல்றது, பேப்பர் கொடுத்தோட வாங்கிருந்தியா? எல்லா வேலைக்கு நானே போயிட்டு இருக்க முடியுமா? எத்தனை வாட்டியை சொல்றது?
1: எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு, அடிச்ச அடியில கிழிஞ்சு போச்சு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேக்கல. ஊம படம் பார்த்த எபெக்டா சாமி மாப்பிள, 30,000 ரூபாய் வாங்கினதுக்கு அந்த நேபாளக்கார குர்க்கா காலையில்தான் கரெக்டா சோலி பார்த்தா, ஓங்கி ஒரு அப்பு லெப்ட் அவுட். அது பத்தாருன்னு வீட்டுக்கார சேட்டு ஒரு அப்பு ரைட் அவுட். ஆனா அவங்களையாவது மன்னிச்சிடலாம், அதர் கண்ட்ரி அதர் ஸ்டேட். இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த நிக்கிறாங்க பாரு லோக்கல் பார்ட்டி அம்மா, ஒரே அப்பு. 80-90 வயசுல வர்ற குழப்பம் எல்லாம் இப்ப வந்துருச்சு. எனக்கு கண்ணே லேச மங்களாத்தான் தெரியுது. யாரு எங்க நிக்கிறீங்கன்னே தெரியல, குத்து மதிப்பா தான் பேசுறேன். நான் தான் அப்பவே சொன்னேன், இந்த தாடிக்காரன நம்பாதே நம்பாதே, வில்லங்கம் புடிச்சவன், என்னைக்காவது ஒரு நாள் கம்பி என்ன வச்சிருவான்னு கேட்டியா நீ? மாப்பிள என்னால நிக்க முடியல, அதனால இது ஒரு இதால வந்த இழவுதான். அம்மா அப்படி ஒரு ஓரமா படுத்திருந்துட்டு விடிய காலையில யாருக்கும் தெரியாம மொதல் பஸ் புடிச்சு நான் ஓடி போயிடுறேம்மா. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவோ இந்த ஸ்பாட்ல ஒரு வீடு இருந்ததாகவோ நானும் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துடுங்க. நான் இந்த பக்கமே வரமாட்டேன்டா சாமி. அவ்வா

0: மாப்ள பவித்ரா எங்கடா?
1: அதான் மாப்ள, நானும் தேடுறேன், எங்க காணுமே.
2: May I help you?
1: ஹெல்ப்பா? கையாட்ல கொஞ்சம் முதுகு சொரிஞ்சு விட முடியுமா?
0: மாப்ள ஹெல்ப் அது இல்லடா, நமக்கு ஏதாவது வேணுமான்னு கேக்குறாங்க. போய் ஏசிய போடுங்க, வேகுது.
1: அப்புறம் மாப்ள, நம்ம எதுவுமே வாங்க வரலன்னு நம்மள தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. அதெல்லாம் மூஞ்சு கொஞ்சம் அப்படியே பணக்கார தன்மையா வச்சுக்கோ. இது பணக்கார மாதிரி இல்ல, கடங்கார மாதிரி இருக்கு. உங்ககிட்ட எக்ஸ்பிரஷன் எதிர்பார்த்தேன் பாரு. ஏன் தப்பு தான், கரடி போட்டு கவர் பண்ணு.
0: மாப்ள வந்துடா. மாப்ள கையில தான் காசு வச்சிருக்கியா?
1: எதுக்கு
0: டே இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஒரு அயன் பாக்ஸ் வாங்கிட்டு போலாம்டா, கொஞ்சமாச்சு கௌரவமா இருக்கும்.
1: அயன் பாக்ஸ் வாங்குற அளவு வசதி இருந்தா எப்போ லாண்டரி இடம் வச்சு பெரிய ஆளா இருப்பேனே. நான் ஏன் பார்க்கல கத்தி கத்தி லேகியம் வைக்க போறேன்?
0: என்னது லேகியம் வைக்கிறியா?
2: ஹலோ, என்ன வேணும்?
0: டிவி.
2: அது எல்இடி, எல்சிடி, அப்புறம் அது 3D. என்ன வேணும்?
0: பிளாக் அண்ட் ஒயிட் டிவி.
2: பிளாக் அண்ட் ஒயிட்டா?
1: ஆமா, அதுவும் ஷட்டர் வச்சு வித் லாக் அண்ட் கீயோட.
0: மேல ஆண்டனாவோட வரணும்.
2: சாரி, அதெல்லாம் இங்க கிடைக்காது.
0: அப்போ டேப் ரெக்கார்டர் இருக்கா?
2: சாரி.
1: ஏங்க உங்ககிட்ட சாரி மட்டும்தான் இருக்குதா? நான் கேக்குற எதுவுமே இல்லையா? யோ, நான் கடை நடத்துறீங்க, எது கடையில இல்லன்றாங்க?
3: பவித்ரா, என்னமா கஸ்டமர்ட்ட பிரச்சனை?
1: வாங்க உடஞ்ச பானமாண்டா, டேப் ரெக்கார்டர் கேட்டா இல்லன்றாங்க.
3: டேப் ரெக்கார்டர் இப்ப யாரும் யூஸ் பண்றல தம்பி.
0: நாங்க யூஸ் பண்றோம். திருவிளையாடல் ஒளிச்சித்திரம் எல்லாரும் சரி, பக்தி பாடலாம் கேட்டு தமிழை வளப்போங்க.
1: சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார் கேது குலம், அருந்துண்டு வாழ்வோம் அரணே, உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை.
0: சகீரா,
3: புலவர்களே சாந்தமாக உரையாடுங்க.
2: சார் போங்க சார், நான் பாத்துக்கறேன்.
1: போய் டேப் எடுத்துட்டு வா, இல்ல நாங்க போக மாட்டோம்.
2: இப்ப எதுக்கு இங்க வந்து கலாட் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேணும் ரெண்டு பேருக்கும்?
0: என்ன கேட்டாலும் குடுப்பீங்களா?
2: என்ன டபுள் மீனிங்கா?
0: இல்ல, உங்க கடையில எல்லாமே நல்லா இருக்கு. சோனி டிவி வச்சிருக்கீங்களா?
2: இது பானசோனிக் ஷோரூம், வேற பிராண்ட் எல்லாம் வைக்க மாட்டோம்.
1: ஏங்க, ஏன் டீகல டிஃபன் விக்கிறது இல்ல, அடகல ரீசார்ஜ் பண்றது இல்ல, அந்த மாதிரி சாமான் வாங்கி போடுங்க. எது கடையில இல்ல இல்லன்றீங்க?
2: ஹலோ, என்ன பேசுறீங்க?
1: மாப்ள, இது பொட்டி கடை, ஹோல்சேல் கடையாதான். வா, நம்ம பஜாருக்கு போலாம். வா.
2: உங்க ரெண்டு பேரும் பாக்கும்போது நினைச்சேன் எதுவும் வாங்க மாட்டீங்கன்னு.
1: என்னங்க
0: இப்படி மோதல் ஆரம்பிச்சிருக்கமே, இது சரியா வரும் நினைக்கிற?
1: உன் ட்ராக் கரெக்டா போயிட்டு இருக்கு. மோதல் ஆரம்பிச்சா காதல்ல தான் முடியும். இப்ப அடுத்த தடவை மீட் பண்றது ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குல்ல?
0: எப்படி?
1: இப்ப சண்டை போட்டுருக்கோம், அடுத்த தடவை சாரி கேப்போம்.

மப்புல அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேளு. ஸ்டாக் மியூசிக்.

0: என்னன்னு அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கீங்க?
1: முறை பொண்ணு தானே,
2: இருக்கிற பொண்ணுகளையே சமாளிக்க முடியல, இவளை வேற எப்படி சமாளிக்க போறேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, அவன் நேரம் எகிரி வந்து என் மேல குதிப்பா, குண்டக்க மண்டக்க ஏதாச்சும் நடக்கும், அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க கண்ணு அவிஞ்சு போகும், போங்க.
3: ஏய், என்ன வேடிக்கை பாக்குற? வந்து பெட்டி படிக்கல எடுத்து உள்ள வை.
2: ஆத்தி குருகுருன்னு பார்த்தா தப்பாவல போச்சு.
3: ஏய், உன்னதா
2: டேய், பொட்டி படிக்கிறது உள்ள வைப்பீங்களாடா? என்ன அது?
4: என்ன
2: அங்க என்ன பார்வேன்னு கேட்டேன்.
4: சும்மா
2: சும்மா கூட பார்க்கப்படாது. அது யாரு தெரியுமா? என்னோட முறை பொண்ணு.
4: ஓஹோ,
2: என்ன ஓஹோ ஓஹோன்ட்டு மறுபடியும் அங்கேயே பாக்குற? லுக் அங்க, லிப் இங்கேயா? இந்த பாரு, எந்த விதமான அலுவல் சொண்டு இல்லாம ஆம்சம் மடக்கி காட்டுறது, நெஞ்ச விரிச்சு காட்டுறது, புருவத்தை தூக்கி காட்டுறதுலாம் இங்க வேணாம். வாடகை வீட்டுல குடியிருக்கிறேன்றத மனசுல வச்சுக்கிட்டு ஒழுங்கா நடந்துக்கிட்டீங்கன்னா உனக்கு நல்லது, உன் ஹெல்த்துக்கு நல்லது. ஓகே
4: ஓகே
2: ஓகேன்னு மெல்ல சொல்ற, நல்ல சத்தமா காதல கேக்குற மாதிரி அடிச்சு சொல்லு.
4: ஓகே.
2: என்ன அதுக்குள்ள காணா?
4: என்ன தேடுற? என்ன தேடுற?
2: அம்மாடி,
4: என்ன சத்தம்?
2: ஓபன் ஆயிருச்சு.
4: சரி போ.
5: மதுரதா.

0: சங்கமலம் சிரிக்குது, சங்கமத்தை நினைக்குது.
1: என்ன மச்சான் இது குறிஞ்சு ஊர் ஜென்மா சொல்லிட்டு போறாங்க?
2: எதையோ கீழே போட்டாங்க, தேடிட்டே போறாங்க போல இருக்கு.
1: அட இல்லீங்க, வணக்கம் சொல்லிட்டு போறாங்க போல இருக்குது.
2: வணக்கமா? இந்த சப்பான் சரங்க ரொம்ப மரியாதையானவங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு
1: மச்சான். எனக்கு அதே மாதிரி குனிஞ்சு சொல்லணும்னு ஆசையா இருக்கு மச்சான்.
2: நீ குனியாதடி, சுளுக்கு பிடிச்சா மூணு நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன்.
1: போங்க மச்சான், இந்த ஊர்ல வணக்கம் சொல்றது எப்படின்னு யார்ட்டையாவது கேளுங்க மச்சான்.
2: யாரு கிட்ட எதுக்கிட்ட கேக்குற? முன்சாமி கிட்ட கேப்போ. முன்சாமி
3: என்னயா
2: சப்பான் பாசையில வணக்கம் எப்படியா சொல்றது?
3: கடிய மூஞ்ச பேக்கறதுக்கு சரியான சந்தர்ப்பம். ஜப்பான்ல தாறு மாற எதையாவது சொல்லி மாட்டி விட்டுரும். அடி வாங்கட்டும், அப்பதான் நம்ம அருமவனுக்கு புரியும்.
2: என்ன யோசிக்கிற, உனக்கு தெரியாதா?
3: நமக்கு தெரியாது ஜப்பான. ஜப்பான்ல வணக்கம் சொல்றதுக்கு பாகா சொல்லு. பாகா,
2: ஆஹா, ரெண்டே வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா. யோ, இந்த சப்பான் சனங்களை பார்த்து நான் பாகா சொல்லணையா?
3: சொல்லு, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
2: என்னது, எதுக்கு பாகா சொல்றதுக்கு அடிக்குது? டே முருசாமி, இந்தியாவிலேயே ஒரு பையன் என்ன கை நீட்டி அடிச்சது இல்ல, ஊரு விட்டு ஊரு வந்து என்ன உதவாங்க
3: வச்சுட்ட.
2: போறேன்.

0: நாடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் ஒரு வேலை.
1: பொதுவா இப்படிலாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்டு தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே
1: ரைட்டு.